நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக்கா ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 26 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 48 நொடி.

0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
1: எட்பகவு அண்ண சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு.
0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் முதலில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம், குடிநீரை காய்ச்சி குடிப்பதன் நன்மை, சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகானம். 9 அரங்கிசை, கோலேரி ஜி வினோத்குமார்

அவர்களின் நாகஸ்வரேசை இடம்பெறும் சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் மாதவிலதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை, கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம்.

2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. க்யோன் நாமதாரி ஒரு ஒடிய மொழி பாடல். எழுதியவர் கே சி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மொஹாந்தி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு வாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை வழி மேலாண்மை. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை கேட்கலாம். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. வியல்குமார், வியல்வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை இடம்பெறும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6 11-2 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒலி

0: பதிவு இடம்பெறும். 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 1 மணிக்கு ரெயின்போ பயோஸ்கோப், இதில் திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் லிவிங்ஸ்டன், குஷ்பு, விவேக், கனகா, வடிவேலு, கோவை சரளா, குமரிமுத்து ஆகியோருடன் பலர். இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர், வானொலி வடிவம் எஸ் ஆர் குபேந்திரன். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 3:02 ஹலோ டாக்டர், மருந்துகள் குறித்த பொதுவான சந்தேகங்கள் பற்றி இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். இவையாவும் FM ரெயின்போவில். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் பிற்பகல் 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் வி ஞான பிரசுன்னா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 1:10 இசை மலர், லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், மணிக்கூடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனிநபர் பொறுப்பா சமூக பொறுப்பா பட்டிமன்றம், பங்கேற்பவர்கள் தனிநபர் பொறுப்பு அணியில் எஸ் கீர்த்தனா, ஆர் சுபாஷ், சமூக பொறுப்பு அணியில் GS கார்த்திக் கிருஷ்ணன், ஏ அனிஷ் ஷஃப்ரீன் ஆகியோர். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:40 திரைகானம். இவையாவும் FM கோல்டு அலைவரிசையில். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. India and Australia have adopted a new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne yesterday. In a joint press statement after the talks, Prime Minister Modi said the Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia.
2: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
1: Later briefing the media, Foreign Secretary Vikram Misri said both sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals.
3: The two countries have similar aspirations and a shared approach to ensure a free, open and prosperous Indo-Pacific region. One of the key outcomes today, adoption of the Joint Declaration on Defence and Security Cooperation, as well as an India-Australia Maritime Security Collaboration roadmap. We also have the administrative arrangement for enabling the supply of uranium from Australia to India.
1: As Prime Minister Modi's highly successful state visit to Australia draws to a close, today's engagements mark the final leg of his Melbourne itinerary before he departs for the next destination on his three-nation tour. Our correspondent covering the Prime Minister's Australia visit reports that Mr. Modi is scheduled to meet the leader of the opposition, Angus Taylor, to discuss bilateral ties and political cooperation.

0: Prime Minister Narendra Modi will arrive in Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart, Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by the Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between India and New Zealand, the Prime Minister will address a large gathering of the Indian diaspora during the visit. Union Home Minister Amit Shah has said that a secure border, a prosperous border region and a vigilant society together can make the country secure. The Home Minister said this while addressing a conference of superintendents of police from border districts in New Zealand. I beg your pardon, in New Delhi. Mr. Shah said the government is creating a robust system to make the country completely infiltration-free. He noted that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs and ensure 100% implementation of government welfare schemes. The BJP has announced the names of Sukhendu Sekhar Roy, Sushmita Dev and Prakash Chigbaraik as its candidates for the Rajya Sabha by-polls in West Bengal. The by-polls to these seats will be held on the 24th of this month. The three leaders recently quit the All India Trinamool Congress and joined the BJP. Former Iranian Supreme Leader Ayatollah Ali Khamenei has been laid to rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewells. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும்.

0: மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாம்பே சாரதா பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 6:27 45 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து ஜாலி ஆப்ரஹாம் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 26 நாள் வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், ரைசோபியம், ஃபாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நினைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுக்களின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு

0: ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
0: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவையை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
3: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
4: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகை

0: கோடைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஆகாஷ்வாணி இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தமளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை

0: ஒப்பந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது

வேடஸ் என ஆங்கிலத்தில் பெயர் சூட்டப்படும் கரையோர பறவைகள் உருவில் சிறியதாக காணப்படுகின்றன. கடற்கரையோரங்களில் அலைகளின் ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப ஓடி ஆடி புழு பூச்சிகளை சுறுசுறுப்பாக பிடித்துண்ணும். அலைகளின் ஏற்றத்தில் கொண்டு வந்து கரையில் சேர்க்கப்படும் புழு பூச்சிகள் நுண்ணுயிர்களை பிடித்துண்ணவே கரையோரங்களில் வேகமாக செயலாற்றுகின்றன. கரையோர பறவைகளில் பெரும்பான்மை வலசை பறவைகளாக அறியப்படுகின்றன. டன்லின், வெஸ்டர்ன் சான்பைப்பர் போன்ற கரையோர பறவைகள் ஆர்க்டிக் பகுதியில் இனப்பெருக்கம் செய்துவிட்டு இள வெப்பமான பகுதிகளுக்கு நீண்ட தூரம் பயணிக்கின்றன. செமி பால்மேட்டட் சான்பைப்பர் என்ற உள்ளான்கள் நீண்ட தூரம் பயணிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சில கரையோர பறவைகள் உணவுக்காக கூட நிற்காமல் நெடுந்தலைவு பறந்து விடுவதை அடைகின்றன. பார் டெய்ல்டு காட்விட் என உள்ளான்கள் எங்கும் நிற்காமல் சுமார் 11,000 கிலோமீட்டர் தூரத்தை அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரை பறந்து செல்வதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தங்களது உடல் எடைக்கு தக்கவாறு நீண்ட தொலைவு பறப்பதற்கு தேவையான கொழுப்பு மற்றும் ஆற்றலை 55 விழுக்காட்டிற்கும் அதிகமாக சேமித்து வைத்து கொண்டு பறக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கரையோர பறவைகள் சுமார் 210 வகைகளாக காணப்படுகின்றன. கரையோர பறவைகளில் பெரும்பாலானவை பூச்சியுண்ணிகளாக காணப்படுகின்றன. சதுப்பு நிலங்கள், கடற்கரையோரம், ஏரி, ஆறு, குளங்கள், முகத்வாரங்கள், உப்பங்கழிகள், காயல்களின் கரையோரங்களில் குழுவாகவும் தனித்தும் பூச்சிகளை பிடித்துண்பதை அவதானிக்க முடியும். கடல்களை அடிப்படையாக கொண்டு கடற்பறவைகள் இயங்குகின்றன. கரையோரங்கள் மீனவர்களின் மீன்பிடி காலங்கள் சார்ந்து நீரின் பரந்தபடி மீன்களை இரையாக பிடித்துண்ணுகின்றன. மீன் உணவையே கடற்பறவைகள் முழுமையாக சார்ந்துள்ளன. ஆர்க்டிக் ஆலா மிக நீண்ட தூரமாக சுமார் 22,000 கிலோமீட்டர் கடந்து சாதனை படைத்துள்ளன. மேக்ஸ் ஷியர்வாட்டர் என்ற கடற்பறவை தனது 50 ஆண்டு கால வாழ்நாளில் 8 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை வலசை மேற்கொள்வதற்காக பயணித்து

0: இருப்பது புருவங்களை உயர்த்த வைத்துள்ளது. கரையோர பறவைகள் கடற்பறவைகளில் பெரும்பாலானவை வலசை பறவைகளாக அறியப்படுகின்றன. இவற்றின் வாழ்வியல் நீரை சார்ந்தே அமைந்துள்ளன. நீர்நிலைகளின் அழிவும் இறை பற்றாக்குறையும் வாழ்விட தகர்ப்பும் இவற்றின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 19.8 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 8.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸையொட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸையொட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது. புத்தம் புது காலை.

சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற மகாகவி பாரதியார் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுக்காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

தானியத்தில் பதர் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இடம்பெறுகின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் ஸ்ரீ காலன்பாக் எனக்கு என்றுமே தோன்றாத ஒரு புது பிரச்சனையை என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பண்ணையில் இருந்த சிறுவர்களில் சிலர் கெட்டவர்கள், கட்டுக்கடங்காதவர்கள் என்பதை முன்பே நான் சொல்லியிருந்தேன். இவர்களில் ஒன்றுக்குமே உதவாதவர்களும் இருந்து வந்தனர். இவர்களுடன் என் குமாரர்கள் மூவரும் சேர்ந்து பழகி வந்தார்கள். என் குமாரர்களின் தரத்தில் இருந்த மற்ற சிறுவர்களும் அதுபோலவே பழகி வந்தார்கள். இது ஸ்ரீ காலன்பாக்குக்கு மிகுந்த கவலையை தந்துவிட்டது. ஆனால் என் குமாரர்களை அடங்கா பிடாரிகளான அந்த சிறுவர்களுடன் சேர்த்து வைப்பது சரியல்ல என்பதிலேயே அவருடைய கவனமெல்லாம் ஈடுபட்டிருந்தது. ஒரு நாள் அவர் மனம் விட்டு சொல்லிவிட்டார் என்னிடம், உங்கள் குமாரர்களை கெட்டவர்களுடன் பழகவிடும் உங்களுடைய முறை எனக்கு பிடிக்கவே இல்லை காந்திஜி. இதனால் ஏற்படக்கூடிய பலன் ஒன்றே ஒன்றுதான், இந்த கெட்ட சகவாசத்தினால் அவர்களும் கெட்டுப்போவார்கள் என்றார். இந்த பிரச்சனை அந்த சமயம் எனக்கு மிகுந்த மனக்கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் அவருக்கு நான் பதில் சொன்னேன். அது மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கும் துஷ்டர்களாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் நான் எவ்வாறு வேற்றுமை பாராட்ட முடியும்? இருதரப்பார் விஷயத்திலும் நான் சமமான பொறுப்பை வகிப்பவன். நான் அழைத்ததன் பேரிலேயே இந்த குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பணம் கொடுத்து அவர்களை நான் போகச் சொல்லிவிட்டால் அவர்கள் திரும்ப ஜோகன்னஸ்பர்கிற்கு ஓடிவிடுவார்கள். தங்கள் பழைய வழிகளிலேயே நடக்க தலைப்பட்டு விடுவார்கள். ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் இங்கே வந்திருப்பதனால் எனக்கு ஏதோ நன்மையை செய்திருப்பதாக அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் நினைத்திருக்கக்கூடும். இங்கே அவர்கள் பலவிதமான அசௌகரியங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். ஆனால் என் கடமை தெளிவானது. அவர்களை நான் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆகையால் என் குமாரர்களும் அவர்களுடன் சேர்ந்து அவசியம் வாழ்ந்தே ஆக வேண்டும். மற்ற சிறுவர்களை விட தாங்கள் உயர்வானவர்கள் என இன்றிலிருந்து உணரும்படி என் புத்தர்களுக்கு நான் போதிக்க வேண்டுமென்று நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அந்த உயர்வு எண்ணத்தை அவர்கள் புத்தியில் புகுத்துவது அவர்களை தவறான வழியில் செலுத்துவதே ஆகும். மற்ற சிறுவர்களுடன் அவர்கள் பழகுவது அவர்களுக்கு நல்ல ஒழுங்குமுறையை அளிப்பதாக இருக்கும். நல்லது என்னது, கெட்டது என்னது என்பதை அவர்கள் தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள். என் புதல்வர்களிடம் உண்மையாகவே ஏதாவது நல்லது இருக்குமாயின் அவர்களுடன் பழகுகிறவர்களிடமும் அது பிரதிபலிக்கும் என்று நாம் ஏன் நம்பக்கூடாது? அது எப்படியானாலும் சரி, அவர்களை நான் இங்கேதான் வைத்திருக்க வேண்டும். அதில் சிறிது ஆபத்து இருந்த போதிலும் அதற்கு நாம் தயாராகவே இருக்க வேண்டியதே என்றேன் நான். ஸ்ரீ காலன்பெக் தலையை அசைத்து கொண்டார். இதன் பலன் தீமையானதாக இருந்தது என்று நான் நினைக்கவில்லை. இந்த சோதனையினால் என் குமாரர்கள் எந்த கெடுதலையும் அடைந்து விட்டதாகவும் நான் கருதவில்லை. ஆனால் இதற்கு மாறாக அவர்கள் சில நன்மைகளையும் அடைந்தார்கள் என்பதை என்னால் காண முடிந்தது.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: கவிஞன் என்பவனுக்கு கற்பனை தடைகளை மீறி தோன்றும், எழுத்துகள் கட்டுப்பாடுகளை தகர்த்தெறியும். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவனான கவிஞன் உள்ளத்தில் நினைத்த மட்டில் கவிதைகளை வாரிதியாய் வாரி கொட்டுவான். உண்மையும் வேகமும் சமுதாய அன்பும் மனித நேயமும் ஏதாவது அநீதி கண்டால் பதைப்பும் அவன் எழுத்துக்களில் கலந்து தெரிக்கும். பாரதியும் பாரதிதாசனும் அப்படிப்பட்டவர்களே. திருப்பே தூரன் அவர்தம் பாடல்களில் இளந்தமிழா என இளைஞர்களை விழித்து பல்வேறு சிந்தனைகளை ஊட்டுகிறார். இளைய சமுதாயத்தின் இதயங்களை தூண்டுகிறார். மனமே, கற்பனை சிறகுகளை விரித்து வானிலே பர, மேலே மேலே மேலே பர, இன்னும் மேலே பர, விண்ணிலே உள்ள அமுதத்தை மண்ணுக்கு கொண்டு வா. வாழ்க்கையின் குறுகிய பாதையிலே உழந்து கீழ்நோக்கி நில்லாதே. உனது கனவு கண்களின் பரந்த நோக்கிலே உலகம் உய்க. உனது பார்வை மேல் நோக்கியே செல்க. நீ புழுவாகாதே, கழுகும் ஆகாதே, அப்பாலுக்கு அப்பால் உயர்ந்து செல். இன்பமெல்லாம் கொண்டு வா. எனக்கு எனக்கு என்று பேசாதே. எல்லாம் எல்லாருக்கும் இன்பமே எண்ணுவாய், அன்பே எண்ணுவாய். இக்கவிதை இளைஞர்களை அன்பும் அரணும் இன்பமும் உள்ள நேர்வழிக்கு வழிநடத்துகிறது, உத்வேகத்தை ஊட்டுகிறது. சொல்லேர் உழவர்களாகிய உண்மை பாட்டாளர்கள் கரடுமுரடான மனித உள்ளங்களை உழுது நற்பயிர் வளர்க்க ஏதுவாகிறது அவர்களின் எழுத்து வன்மை என்னும் ஆயுதம். இஃது எத்தனையோ வரலாறுகளை மாற்றியுள்ளது. கவிஞர்கள் மலரவனாகிய பிரம்மனையும் விஞ்சியவர் என்கிறார் குமரகுருபரர். கலைமகள் வாழ்க்கை முகத்ததெனினும் மலரவன் வண்டமிழோர்க்கு யோவான். மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வன போல் மாயா புகழ் கொண்டு மற்றவர் செய்யும் உடம்பு. பிரம்மனான மலரவனும் பாவண்ணம் கண்ட புலவனும் படைப்பாளிகளே. எனினும் பிரம்மனை காட்டிலும் புலவனே ஒப்புமை இல்லாதவன். பிரம்மன் படைக்கும் வெற்றுடம்பு ஓர் நாள் மாயும் தன்மையது. ஆயின் புலவன் என்னும் படைப்பாளியின் பாடல்கள் சாகா வரமாம் மூவா புகழ் படைத்தவை. இது குமரகுருபரனின் தெள்ளிய தீர்ப்பு. கோடானு கோடி உயிர்களாம் பிரம்மனின் படைப்புகள் மறையும் தன்மையென புலவர்தம் காப்பிய வழிபடைத்த மாந்தர்கள் இன்றும் இனி என்றும் உலவும் தன்மையர். கவிதை என்பது உணர்வால் உந்தப்பட்டு எழுதப்பெற்றது. எனவே உணர்வாளர் படைப்பே உயர்ந்த கவிதை. படைப்பின் ஆற்றலால் படைப்பாளியை பண்படுத்த வல்லது. கவிஞர் என்ன நினைக்கிறானோ அதையே கற்பவனும் நினைக்கச் செய்வது கவிதை. தெவிட்டாத செவி உணர் கனிகளை தந்தவர் புலவர்கள். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்றார் மாக்கவி பாரதி. உணர்ச்சி பிழம்பான பாடலும் பாடுவார். கவி உள்ளம் காதலுள்ளம் எனவும் காட்டுவார். அவர் தம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாடலில் பெண் குழந்தையை பெற்ற அப்பனின் பேரானந்தம் தெரிகிறது. ஜெயபேரியை கொட்டடா என்றால் போர் வீரர்கள் அணிவகுத்து நடப்பது போல் இருக்கிறது. கவி சக்கரவர்த்தி கம்பனின் பாடலில் வன்மையான பாத்திரம், மென்மை காட்டும் பாத்திரம் என கதை மாந்தர்களையே கொண்டு வந்து கண்முன் நிறுத்துவார். இது எப்படி சாத்தியமாயிற்று? தமிழில் காணும் எழுத்துக்களிலேயே எண்ணத்தை வடித்திருக்கிறாரே இக்கவி பேரரசன். ராவணனின் தம்பி கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கி எழுந்து உணவு உண்ணுவதை 600 சகடத்து அடிசிலும் 100

0: நூறு குடங்களும் நுங்கினான் என்ற அடிகள் வல்லெழுத்துக்களால் நிறைந்திருக்கும். அதே அரக்கனின் தங்கை சூர்பனகை அழகிய பெண் வடிவம் கொண்டு ராமன் முன் வரும்போது பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல்லாக அஞ்சொல் இளமஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சிக் கொடி போன்றவள், நஞ்சம் நிறைந்தவள், தாமரை போன்ற சிறிய அழகிய அடிகளால் பஞ்சு போன்று குளிர்ந்த தளிர்களும் வருந்தாவண்ணம் நடந்து வந்த மென்மை தோன்றும்படியாக அவளின் நடையை வர்ணிப்பதில் கம்பன் தமிழ் கொஞ்சுவது தெரிகின்றது அல்லவா? கம்பன் தரும் கவிரசம் கனிரசம்.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசனமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: ஆகாஷ்வாணி, இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை

0: கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சி பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும், கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் 1 ₹20 குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா,

0: சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தா சில பேருக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கழுத்தில் வீக்கமாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த பேஷண்ட் உங்கள் ஓபிடிக்கு வர பார்த்தே தெரியும் கழுத்தில் பெருசாக நெறிக்கட்டி இருக்குதுன்னு. அவங்க கழுத்து திருப்ப பார்த்து சில டைம்ஸ் வலி இருக்கும். அந்த கழுத்து நெறிக்கட்டிலே சம்டைம்ஸ் வலி இருக்கும். பட் ஒரே சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம்தான். ஜென்ரலாக பார்த்தா டிஃப்யூஸாக மல்டிப்புளாக கழுத்தில் வந்து சின்ன சின்ன குழாங்கல் பால் வச்ச மாதிரி மல்டிப்புளாக வீக்கம் இருக்கும். அதில் தான் டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இந்த நெறிக்கட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இப்போ அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. டோட்டல் தைராய்டுமின்னா அந்த என்டையர் தைராய்டு கிளாண்ட் நம்ம எடுத்துடணும். ஒரு பக்கம் கிளாண்டில் டியூமர் இருந்துச்சுன்னா கூட இன்னொரு பக்கம் கிளாண்டில் வரத்துக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் உண்டு. அதனால் டோட்டல் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துடணும். பட் மேற்கத்திய நாடுகளெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டியூமரோட சைஸ் 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் கிளாண்ட் எடுக்க வேணாம், ஒரு பக்கம் அந்த கிளாண்டை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி டிபேட்டபிள் தான். இதில் வந்து கன்சென்சஸ் கைட்லைன்ஸ்னு யாருமே இல்லை. யாருக்குமே அந்த ஒரு கன்சென்சஸ் வரணும் வரல. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் தெரப்பின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட் லோபு லெஃப்ட் லோப் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பார்த்தே கழுத்தில் நெறிக்கட்டிகள் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு நெறிக்கட்டி மட்டும் எடுத்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்தே டெஸ்ட்டுக்கு அமுச்சு விட்ருவோம். ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரோசன் செக்ஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும் அந்த நெறிக்கட்டியில் டியூமர் இருக்குதா இல்லையான்னு. இருந்துச்சுன்னா கழுத்தில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற நெறிக்கட்டி ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாகணும். அதுதான் முறைப்படி நம்ம பண்ணியாகணும். ஸோ டோட்டல் தெரப்பி ப்ளஸ் நெக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நெறிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆகலனாலும் சரி, நெறிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி, ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். இட் இஸ் ஹைலி க்யூரபிள். ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஒரு 4 வாரம் 5 வாரம் அவங்கள வந்து இந்த தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டு அப்புறம் அந்த தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தைராய்டு கிளாண்டை எடுத்ததுனால அந்த தைராக்சின் வந்து சப்ளிமெண்டேஷன் உடம்புல இருக்காது. அந்த கிளாண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் உடம்புல இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் கொஞ்ச நாளைக்கு பண்ணி ஆகணும். ஒரு 4 வாரம் 6 வாரம் கழித்து அயோடின் ஸ்கேன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுல் பாடியை அயோடின் ஸ்கேன் பண்ணி வேற எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த அயோடின் ஸ்கேனை முன்கூட்டியே பண்ண முடியாது. எதனால்னா

0: இந்த மருந்தை நம்ம கொடுத்தா அந்த என்டையர் அயோடின் தைராய்டு கிளாண்டுக்குள்ளே போயிடும். ஸோ உடம்புல வேறு எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த அயோடின் ஸ்கேனே பண்ண முடியும். ஸோ எடுத்துட்டு இந்த அயோடின் ஸ்கேனை பண்ணால் உடம்புல என்ன ஸ்ப்ரெட் ஆச்சான்னு தெரியும். ஒன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலைனா பேஸ் லைன் ஸ்கேனோட விட்டுருவாங்க. இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான அறிகுறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை டோஸ் கொடுத்து அதை அயோடின் ஸ்கேன் வழியாக அப்ளேட் பண்ணுவாங்க. அப்ளேட் பண்ணுவாங்க, அதை வந்து அதை தன்மையை இழக்க வச்சுருவாங்க. இதுதான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி. இதுதான் மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் ஃபார் தைராய்டு கேன்சர்ஸ். 100% அவங்க நார்மலாகலாம், அதில் டவுட்டே இல்லை. தே வில் ஹேவ் அ நார்மல் லைஃப், தே கேன் கண்டினியூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன வந்து கேன்சருக்கு முன்னாடி என்ன டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலே எந்த மாற்றமும் இருக்காது, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸும் எந்த வித மாற்றமும் இருக்காது, நார்மலாக இருக்கலாம் அவங்க. ஸோ அக்கார்டிங் டு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி, இந்தியாவில் வந்து தெர் இஸ் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி, எஸ்பெஷலி தமிழ்நாடு தே மெயின்டைன் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா தைராய்டு கேன்சர் இஸ் அ ஃபோர்த் ஆர் த ஃபிஃப்த் காமனஸ்ட் கேன்சர் இன் அவர் பாப்புலேஷன். ஸோ அதுதான் வந்து இப்பத்திய ஒரு சென்சஸ், அரவுண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ்.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒருத்தர் வேகமாக நடந்து போறார், கடை தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன், மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறாள், ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான். அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தால் இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான், அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது, அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னென்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம்.

0: சொன்னார், சார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: என்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் இனி தொடர்கிறது திரைகானம். முதலில்

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசு

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதளம்

0: முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: புத்தம் புது காலையில் இனி செல்வோமா நகர்வலம். நகர்வலம்.
2: குடிநீரை காய்ச்சி குடிப்பதின் நன்மை.
3: குடிநீர் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். உணவு இல்லாமல் சில நாட்கள் உயிர் வாழ முடிந்தாலும் தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் கூட வாழ்வது கடினம். அதனால்தான் நீர்தான் உயிர் என்று சொல்லப்படுகிறது. நாம் தினமும் குடிக்கும் தண்ணீரின் தரம் நேரடியாக நமது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. குறிப்பாக இன்றைய சூழலில் மாசுபாடு அதிகரித்துள்ளதால் சுத்தமான குடிநீர் கிடைப்பது ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இதற்கான எளிய மற்றும் பயனுள்ள தீர்வாக காய்ச்சி குடிக்கும் பழக்கம் பரிந்துரைக்கப்படுகிறது. குடிநீரை காய்ச்சி குடிப்பது என்பது பழமையானதும் அதே நேரத்தில் மிகவும் நம்பகமான சுகாதார நடைமுறையாகும். நீரை கொதிக்க வைத்தால் அதில் உள்ள பெரும்பாலான தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிந்து விடுகின்றன. பாக்டீரியா, வைரஸ், பாராசைட்டுகள் போன்றவை கண்களுக்கு தெரியாதவை, ஆனால் அவை உடலுக்குள் சென்றால் வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, காலரா, ஹெப்படைட்டிஸ் ஏ போன்ற ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடும். நீரை குறைந்தது 100 டிகிரி செல்சியஸ் வரை கொதிக்க வைத்தால் இத்தகைய கிருமிகள் பெரும்பாலும் செயலிழக்கின்றன. இதனால் நோய் ஏற்படும் அபாயம் மிகுந்த அளவில் குறைகிறது. காய்ச்சி குடிக்கும் நீர் செரிமான அமைப்பை பாதுகாக்க உதவுகிறது. குறிப்பாக வயிறு மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானது. காய்ச்சிய நீரை குடிப்பதால் வயிற்றில் தேவையற்ற கிருமிகள் செல்லாமல் தடுக்கப்படுகிறது. இதனால் வயிற்று வலி, செரிமானக் கோளாறு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வெகுவாக குறைகின்றன. தினசரி இந்த பழக்கத்தை பின்பற்றினால் உடலின் மொத்த செரிமான செயல்பாடு சீராக இருக்கும். மேலும் காய்ச்சி குடிக்கும் நீர் உடலின் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. நாம் உணவுகள், காற்று மற்றும் சுற்றுச்சூழல் மூலமாக பல்வேறு நச்சுப் பொருட்களை உட்கொள்கிறோம். சிறுநீரகங்கள் இந்த நச்சுக்களை வடிகட்டி வெளியேற்றும் முக்கிய உறுப்பாக செயல்படுகின்றன. போதுமான அளவு சுத்தமான நீர் குடிப்பது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதனால் சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகள் உருவாக்கும் வாய்ப்பு குறைகிறது. அதே நேரத்தில் உடலின் மெட்டபாலிசமும் சீராக நடைபெறுகிறது. தோல் ஆரோக்கியத்திற்கும் காய்ச்சி குடிக்கும் நீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலில் நீர் சத்து சரியாக இருந்தால் தோல் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். மாசுபட்ட நீர் அல்லது போதிய நீர் இல்லாத நிலை தோல் உலர்வை, அலர்ஜி மற்றும் சிறிய தோல் தொற்றுக்களை ஏற்படுத்தலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பார்த்தால் காய்ச்சி குடிக்கும் நீர் மிகவும் அவசியமானதாகும். அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு முழுமையாக வளர்ச்சியடையாததால் அவர்கள் எளிதில் தொற்று நோய்களுக்கு ஆளாகலாம். அதனால் வீட்டில் எப்போதும் காய்ச்சி குளிர்வித்த நீரை வழங்குவது மட்டுமே நல்லது. இது அவர்களின் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாட்டுக்கும் உதவுகிறது. பயணங்களிலும் வெளியிடங்களிலும் காய்ச்சி குடிக்கும் பழக்கம் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. வெளியில் கிடைக்கும் நீரின் தரம் எப்போதும் உறுதியானதாக இருக்காது. சில நேரங்களில் அது மாசுபட்டிருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் அந்த நீரை நேரடியாக குடிப்பது வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற திடீர் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் காய்ச்சி குடிக்கும் பழக்கம் இருந்தால் இந்த அபாயங்களை பெரிதும் தவிர்க்க முடியும். காய்ச்சி குடிக்கும் நீர் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் ஓரளவுக்கு உதவுகிறது. சரியான அளவு நீர் குடிப்பது உணவு செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது. இது நேரடியாக எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. மேலும் உடலுக்கு தேவையான சக்தி உற்பத்தியும் சீராக நடைபெறுகிறது. இருப்பினும் சில முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்களும் உள்ளன. நீரை தேவையற்ற அளவுக்கு அதிகமாக கொதிக்க வைத்தால் அதன் இயல்பான சுவை மாற்றமடையலாம். மேலும் காய்ச்சிய பிறகு அதை திறந்த நிலையில் வைத்தால் மீண்டும் தூசி மற்றும் கிருமிகள் கலக்க வாய்ப்புள்ளது. அதனால் காய்ச்சிய நீரை சுத்தமான பாத்திரத்தில் மூடி வைத்து பயன்படுத்துவது அவசியமாகும். முடிவாக சொல்லுவதானால், குடிநீரை காய்ச்சி குடிப்பது என்பது ஒரு எளிய பழக்கமாக தோன்றினாலும் அது உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்குகிறது. பல நோய்களை தடுக்கும் இயற்கை

0: சரியான மற்றும் செலவில்லாத வழி இதுவாகும். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது பெரிய மாற்றங்களால் மட்டுமல்ல, இத்தகைய சிறிய நல்ல பழக்கங்களால் தான் உருவாகிறது. தினமும் நாம் எடுக்கும் ஒரு சிறிய கவனம் எதிர்காலத்தில் பெரிய மருத்துவ பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எனவே காய்ச்சி குடிக்கும் பழக்கத்தை நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றுவது மிகவும் அவசியம்.
1: குடிநீரை காய்ச்சி குடிப்பதின் நன்மை. எழுதியவர் அனுசியா, வாசித்தவர் விஜய்.
2: புத்தம் புதுக்காலில் இனி திரை இசை பாடல் ஒன்று கேட்போம். திருடா திருடா படத்திற்காக சித்ரா மனு பாடியுள்ள பாடல்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். சின்னராஜகுப்பம் RS மகாலிங்கம் அவர்கள் தபில். நேரம் 7:55. ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலேனே.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச் செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதை முழுமையாக செய்யணும், திருத்தமாக செய்யணும். இந்த உலகில் நிறைய வகை வகையான உயிர்கள் உலா வருகின்றன. அவற்றில் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்பவை, ஓரிடத்தில் அப்படியே அங்கேயே எங்கும் செல்லாமல் வாழ்பவைன்னு ரெண்டு வகை உயிர்களை சொல்லலாம். இடம்பெயர்ந்து போகும் உயிர்கள் தான் நிறைய. மனித இனம், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், ஓரிடத்தில் இருந்து வாழ்பவை, மரம் செடி கொடி போன்ற தாவர வகைகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உண்டு. நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாதவை. இவைதான் பூமியில் தோன்றிய முதல் உயிரினம். நுண்ணுயிர்கள் தான் ஆண்டாண்டு காலமாக உழவர்களுக்கு உதவியாக இருந்து வருகின்றன. இதற்காகவாவது இந்த உயிர்களை நாம் பாதுகாக்கணும். அவை உயிர் வாழ தேவையானதை கொடுக்கணும். மனிதர்களுக்கு தேவைப்படுவது போலவே நுண்ணுயிர்களுக்கும் உணவும் உறைவிடமும் அவசியம். ஜெயக்குமார் ஐயா, மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் மண்ணிலேயே உயிர் வாழ்கின்றன. இதைத்தான் மக்குதல்கிறோம். மண்ணில் இடப்படும் சாணி குப்பை தான் இந்த நுண்ணுயிர்களுக்கு அருமையான சாப்பாடு. அதற்கு இப்போ தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. மனிதன் இயற்கை உரங்களுக்கு மாற்றாக கனிம உரங்களை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தான். கனிம உரங்கள் நுண்ணுயிர்களுக்கு எதிரி. ஒரு மண் புழுவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் யூரியா அல்லது ஏதாவது ஒரு ரசாயன உரத்தை போடுங்க, அப்படியே துடிதுடிச்சு செத்து போகும். கண்ணில் புலப்படுற மண் புழுவுக்கே இந்த நிலைமைன்னா, கண்ணிற்கு தெரியாத புலப்படாத நுண்ணுயிர்களின் நிலைமை என்ன எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். எதையும் அளவோடு பயன்படுத்தினா நல்லது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. பழமொழி உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய மரம் மட்டைகள் இருந்தன. அவற்றிலிருந்து விடும் இலை தழைகளை சிதைத்து அவற்றை இந்த உயிர்கள் உண்டு வாழ்ந்தன. இப்போ வனங்களின் பரப்பும் குறைஞ்சிடுச்சு. பசுமை பரப்பை குறைச்சி கான்கிரீட் காடுகளை இந்த மனித இனம் அதிகமாக்குனதுனால உணவு தட்டுப்பாடும் இருப்பிடமும் பெரும் பிரச்சனையாயிடுச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டதுனால அதன் கீழ் வாழ்ந்த நுண்ணுயிர்களும் அழிந்து போயின. மேலும் மண்ணில் விழும் பொருட்களில் மக்கும் பொருட்களை விட மக்காத பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. இதுவும் நுண்ணுயிர்களின் அழிவுக்கு காரணமாயின. இந்த உலகில், இந்த பூமியில் மனிதன் இல்லைன்னா மற்ற எல்லா உயிரினங்களும் நல்லபடியாக வாழும் வளரும் பெருகும். ஆனால் ஜெயக்குமார் ஐயா, மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. நுண்ணுயிர்களின் பெருக்கத்துக்கு தேவையான இயற்கை உர பயன்பாட்டை அதிகரிக்கணும். ரசாயன பயன்பாட்டை அறவே நிறுத்தணும் அல்லது அளவறிந்து பயன்படுத்தணும். ரசாயனம்ங்கிறது உரங்கள் மட்டுமல்ல, நிலத்தில் தெளிக்கப்படும் களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லி, நோய்க்கொல்லி விஷங்கள் எல்லாம் சேர்ந்தது தான். இந்த நுண்ணுயிர்கள் மண்ணோடு நின்று விடுவதில்லை, நம்ம உடம்புலையும் இருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை செரிக்க வைப்பதும் ஒரு வகை பாக்டீரியா நுண்ணுயிர் தான். நுண்ணுயிர்கள் அண்டவெளி எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும். காற்று, தண்ணீர், நிலம் இப்படி எங்கு பார்த்தாலும்

0: நுண்ணுயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது நமது கடமையல்லவா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். 8 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி நேரம் 8:15. புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில் உழவன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக மனு சுனந்தா பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 மணிக்கு திரைக்கானத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

0: தனியொருவன் படத்திற்காக கரிஷ்மா ராவிச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து 8 வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்கத்தில் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திரைகானத்தில் தொடர்ந்து பூஜா ஏவி குரலில் ஒலிக்கிறது மீகாமான் பட பாடல்.

ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக ஆண்ட்ரியா ஜிவி பிரகாஷ் குமார் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கின்றது ரனினா ரெட்டி குரலில் ரௌத்ரம் பட பாடல்.

9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். கற்பக மனோகரா என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்தாம் கிருதகர்ஷினி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதித்தாளம் முத்துசாமி தீட்சிதர் கிருத்தி.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து துளசி தள முலச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாயாமாளவகவுளை, ரூபக தாளம்

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: மாநாட்டிற்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பு அளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
2: என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறதே. நீ போக போக பாருங்க கிழிச்ச கூரையேறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவானா? இப்ப வெளுப்பியா?

சொன்ன என்ன, என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

0: கூடாது, கட்டிப்பிடி வேண்டாம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூக்காரி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழிச்சு எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்கத்தில் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த

0: வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மலைநாட்டு மங்கை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன் TR மகாலிங்கம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்து சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சந்திப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: தங்கமணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக்

கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம், போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள், லங்கூர் சிறுகதை தொகுப்பு 1, வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டிலிருந்து கவிதை தொகுப்பு 1 என இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார். முடிவிலி பதிப்பகம் 1 நடத்தி வருகிறார். உலக சினிமா ஆர்வலர், அட்டை பட வடிவமைப்பாளர் என பன்முக திறமை உள்ளவர். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, எப்படி நீங்க வாசிப்பு உலகத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா, ஹானஸ்டா சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 2003 ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எனக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த சிவியர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி நான் வீட்டுக்குள்ளே முடங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கேருந்து தொடங்கினதான் என்னோட வாசிப்பும் எழுத்தும்.
1: ஐயா, இப்ப நீங்க வாசிப்பு எழுத்து ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர், வாரமலர்ல வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்ல துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
2: ஆரம்ப காலங்கள்ல அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வாசிப்பு தடைபட்டுச்சு. இந்த காலகட்டங்கள்ல தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தீவிரமானுச்சு.
1: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல முடிவு பண்றீங்க அப்படிங்கறத சொல்லலாமா?
2: பெரும்பாலும் என்னோட கதைகளை வந்து என்னோட கனவுல இருந்து உருவாகுறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளா எடுத்துக்கிறது பழக்கமா வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள், சில சித்திரங்கள் மூலமா கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில பாத்தீங்கன்னா, அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில தேர்வு எழுதிட்டு இருப்பாரு. மத்த பசங்க எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவர் எழுத முயற்சி பண்ணுவாரு, இவரால் எழுதவே முடியாது. பேர்க்கும், பேனா கையிலேருந்து கீழே விழும். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாம தடை பண்றதா அவரு நினைப்பாரு. இந்த நேரத்துல வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்துல நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிருவாரு. இந்த முழிச்சிடறாருல அவர் தான் நான். இதை நான் வந்து கதையா எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதையா நான் எழுதினேன்.
1: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமா பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல அப்பா, இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது முக்கியமா நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க இப்படி ஒவ்வொரு கதைக்கும் தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
2: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு

0: வைக்கிறது தான் பெரிய சவாலாக இருந்திருக்கு எனக்கு. சில நேரங்களில் வந்து இந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிக்கிட்டு இருந்திருக்கு, அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்களில். தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு, சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்.
1: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படின்னு அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமெல்லாம் நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனா உங்களுக்கு உரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்களன்கள் கிடைக்குது? முக்கியமா இந்த லங்கூர், அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் தோணுது. எப்படி வித்தியாசமான கதைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: கனவுலேருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னா அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்லை, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மாசமாவது ஆகும். அந்த மெனக்கெடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான்
1: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க.

0: உங்களுக்கு பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்ல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச, என்னை எழுத தூண்ட ஒரு எழுத்தாளரை நான் சொல்லணும்னா ஹாருகி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்போ வந்து எழுத முடியாம தடைபட்டு நிக்கிறேனோ அவரோட எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
1: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதுல நான் பாக்குறேன். இதுக்கு நாம எல்லாருமே காரணமா இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நம்ம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
0: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் எங்கேயாவது சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு பாக்குறேன். எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால அந்த நாயகியும் அவங்களுடைய காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்றீங்க. அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்களையும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதுதான் உங்களுடைய எழுத்து ஸ்டைலா?
1: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும்னா வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து ஸ்டைல் கொடுத்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து ஸ்டைலுங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சூழல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியமம் நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன்ல எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க. அதெல்லாம் எப்படிங்க?
1: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாரா

பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும்

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள்.
1: இந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதைய எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாப்டி. அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்வி கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. சாப்பிட்டியாடா, சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு, வேலைக்கு ஆள் எடுக்க

0: இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லயே பதில் சொன்னா. ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்தா அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் நான் கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி எழுதினேன்.
0: படிச்சீங்கன்னா அடையப்பா வித்தியாசமா இருக்கு. அவங்க அம்மா அப்ப விரல்றதா மகனை பார்த்து
1: இந்த கதையை வந்து ஒரு நண்பர் படிச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டா எழுதி கொடுங்க, ஷார்ட் பிலிமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதை எழுதி கொடுத்து அவரும் ஷார்ட் பிலிமா எடுத்தாரு, நோமோங்கிற பேர்ல எடுத்தாரு.
0: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அப்படி தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டில் ஏறுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு யார் இருக்கா, அங்கே முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ளே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஆனால் ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல. அவங்க வீட்டில் அவங்க அப்பா எங்க உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையல இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போறான், எப்பெல்லாம் போறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டில் அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ணும் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவை, அப்போ பக்கத்து வீடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்க படிக்க காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
1: கண்டிப்பாக அந்த முயற்சி இருக்குது. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணமாவே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ஸ்கிரிப்டாக எழுதி பார்த்தது தான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள். இது ஒரு சினாப்சிஸாக எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜாக அனுப்பினேன். அது அந்த சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிட்றேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படியே விட்டுட்டு நாவலாக எழுதுவோன்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேரில் நாவலாக எழுதி அப்படியே இலக்கிய எழுத்துல தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.

0: அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானைங்கிற சிறுகதையில் இருக்கக்கூடிய வெண்பா, எப்படி அழகழகான பேர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல, இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல், கொள்ள பிரியம் இருக்கும். யானைன்னா இன்னும் கொள்ள பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா, எப்படி அந்த பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. விரித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டுல நடக்கிற கதையாதான் இதை எழுதுன்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயாட்ட இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராட்டுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல. அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவுகோலா அதை வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தாரு முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: எழுத்தாளர் முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்ல தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்ப ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாரு. மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, நான் என்னோட லங்கூர் தொகுப்பை எழுதி முடிக்கிற நேரம் அது, இது எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அதை அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு பார்த்தாரு. அப்படியே எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னமும்.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் லங்கூர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம்.
1: எஸ் எம் ஜி 615 எஃப் என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள். பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு 3 குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய 7 காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர் அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணலாம், நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்க கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
2: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான், கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன் வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
1: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை நாவல் அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல. வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
2: அந்த குவர்ட்டி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணுல நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லேஅவுட் தான் அது. அது வந்து லட்டின் அமெரிக்கன் லேஅவுட்னு வச்சுக்கீங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் இது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பை வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்துட்டு. அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.

0: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க?
1: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது. அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஒன்று கேட்டால் வாங்கியாந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழலாம் இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
0: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ்லாம் நிறையா வந்துருச்சு, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
1: மொழிபெயர்ப்புகள் நிறையா படிப்பேன். அந்த வகையில் எனக்கு

என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்திற்கு ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவென ஓடி வந்தவள் என் தலையை அணைத்துக் கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தை தான்.

0: ஐயா, இப்போ நீங்கள் முழுக்க எழுத்து வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன். உலக சினிமாக்கள் கொஞ்சம் பார்க்கறது. இந்த செழியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது விகடனில் தொடராக கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த காலகட்டங்களில் யூடியூப்பில் கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறையா பார்த்துருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்கில் அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறையா வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பார்க்கறது தான் முழு நேரமாக பொழுதுபோக்கு.
0: ஐயா, இப்போ அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துலயே விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: நான் இப்போ எழுத்துல இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்க தான் நினைப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விளையாட்டை பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
1: காலைல எழுந்திரிச்சோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கறதுல அது ஒரு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க. நம்ம கையில இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வா இருக்க நேரங்களில் கூட அது கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அந்த வகையில வானொலி வந்து நண்பன்னு கூட சொல்லலாம்.
0: ஐயா, இப்ப முடிவிலி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்துல சொல்லுவாரு, தெரிஞ்சே ஏன்டா கிணத்துக்குள்ள விழுகுற அப்படின்னு தான் சொல்லுவாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குவீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
1: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பிச்சேன். ஆனா பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான். அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணதுதான்.
0: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்க வந்து அது ஒரு சுற்றுல விட்டுட்டீங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
1: ஆமா, அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாம ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது. அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவர். அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சிது. ரொம்ப சிறந்த நண்பர் அவர். சிறுகதைகள் குறித்து பேசிகிட்டு இருக்கப்போ வித்தைக்காரியின் சாகசம் மரணம் மாதிரி அவருமே அதே ஜானரில் ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னார்.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவர், என்னை வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறையா பார்த்து கொடுத்துட்ருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்கிறது அவர் தான். குறிப்பாக புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவார். புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டால் உடனே சொல்லுவார். நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம் அவர்.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தார், அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சிக்க முடிந்தது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்,
1: அண்ணனை வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, அந்த வித்தைக்காரியின் சாகசம் மரணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லயே அந்த கதையை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க. 3 மாதம் கழிச்சு போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாதமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டு தரேன், உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
0: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
1: உயிரெழுத்துல தான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிக்கேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீர் செந்திலனுக்கும் தான் பண்ணியிருந்தேன்.
0: ஐயா இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
1: திரை எழுத்து தான், ஆனால் அது கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும்.
0: சிறப்புங்க, உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வான்வி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.
1: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லக்ஷ்மி

சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: குறளமுதம்
1: காலமறிதல்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
3: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
4: ஆர்பிஐ சொல்கிறது.
3: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
5: பிரகாஷ் பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல் ஆர் மாதவி லதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10

0: உயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் குழந்தை அனிதா அவர்கள். நலமாய் பலமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் முறை. கதை அரங்கம் வழங்குபவர் ஜோனல் அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் முகந்தி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. தொடர்ந்து 7:10 வரை திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து 8 வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்கத்தில் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். வியல்குமார் வியல் வி சுதர்சன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 9:30. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced diplomatic, economic, and security ties between the two democratic giants. The economic momentum ignited early with the India-Australia CEOs Forum, where business leaders celebrated a 55% surge in two-way trade driven by the 2022 ECTA agreement. To unlock further potential, Prime Minister Modi and his Australian counterpart Anthony Albanese fast-tracked negotiations for the Comprehensive Economic Cooperation Agreement, CECA. The bilateral talks scaled a historic milestone in clean energy with the finalisation of the administrative arrangement enabling long-term Australian uranium supply to India, reviving a foundational 2014 framework. Strategic security also took centre stage as both maritime powers adopted a joint declaration on defence and security cooperation alongside a maritime security collaboration roadmap to ensure a free and open Indo-Pacific. The grand tour culminated in spectacular sports diplomacy at the iconic Melbourne Cricket Ground. Standing on the historic turf, the two leaders officially launched the India-Australia Sports Collaboration Roadmap. Prime Minister Narendra Modi will reach Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் மாதவி லதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சிகள்

0: லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 1:10 மாலை 5 மணிக்கு அரங்கி செய்ய நிகழ்ச்சிகள். கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள

0: தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நிதி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலிமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்போ 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்கள் டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்ல

0: அடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், கங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், மறு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய மற்றும் மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் ஓரிரு இடங்களில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் 13 அன்று வீசக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் துறைவன் இயற்றிய பாடல், பாடியவர் பி. சுஷிலா, இசை டி. ஆர். பாப்பா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம் குறித்து. இத்திட்டம் 100,000 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியில் செயல்படுகிறது. இந்த மத்திய நிதியுதவி திட்ட செலவில் 25% ஈடு செய்யும். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற துறையில் 400,000 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற மேம்பாட்டு அணுகுமுறையானது மானிய அடிப்படையிலான நிதியுதவியிலிருந்து சந்தையுடன் இணைந்த சீர்திருத்தத்தால் உந்தப்பட்ட மற்றும் விளைவு சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கும். இத்திட்டம் உயர்தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக சந்தை நிதி, தனியார் பங்கேற்பு மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நிதியானது மீள்திறன் கொண்ட, உற்பத்தி திறன் மிக்க, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல்படும் நகரங்களை கட்டமைத்து அவற்றை நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகளாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிதியானது 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை செயல்படும். இதன் செயலாக்க காலத்தை 2033-34 நிதியாண்டு வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுதல், நகரங்களின் ஆக்கப்பூர்வமான மறுவளர்ச்சி, நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்காக 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இது செயல் வடிவம் கொடுக்கிறது. நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான இந்த நிதியுதவி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். திட்ட நிதியுதவியில் குறைந்தபட்சம் 50% நகராட்சி பத்திரங்கள், வங்கி கடன்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை உள்ளிட்ட சந்தை மூலங்களிலிருந்து திரட்டப்பட வேண்டும். மீதமுள்ள பங்கை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பிற மூலங்களிலிருந்து வழங்கலாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் சீர்திருத்தம் சார்ந்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சவால் முறை மூலம் திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். நகர்ப்புற நிர்வாகம், சந்தை மற்றும் நிதி அமைப்புகள், செயல்பாட்டு திறன் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகிய துறைகளில் சீர்திருத்தங்களுக்கு வலுவான உந்துதல் அளிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட இடர் பகிர்வு கட்டமைப்புகள் மற்றும் சேவை வழங்கல் தரநிலைகளை அளவுகோலாக கொள்வதன் மூலம் தனியார் துறை பங்கேற்பு ஊக்குவிக்கப்படும். பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் 5,000 கோடி நிதியானது 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்கள் உட்பட

0: 4,223 நகரங்களின் கடன் தகுதியை மேம்படுத்தும். குறிப்பாக முதல் முறையாக சந்தை நிதியை பெறுவதற்கு இது வழிவகுக்கும். மேலும் இந்த நிதியின் கீழ் உள்ள திட்டங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கம், நிலைத்தன்மை மற்றும் சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால் அடிப்படையிலான கட்டமைப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். நிதியுதவியானது சீர்திருத்தங்கள், மைல்கற்கள் மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விளைவுகளுடன் இணைக்கப்படும். மேலும் நிதி விடுவிப்பிற்கு சீர்திருத்தங்களை தொடர்வது ஒரு முன் நிபந்தனையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஒற்றை டிஜிட்டல் இணையதளம் மூலம் திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களின் காகிதமில்லா கண்காணிப்பு எளிதாக்கப்படும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம், அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்து.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் கேட்கலாம் தினம்தோறும் இரவு 9 மணிக்கு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced diplomatic, economic and security ties between the two democratic giants. The grand tour culminated in spectacular sports diplomacy at the iconic Melbourne Cricket Ground. Standing on the historic turf, the two leaders officially launched the India-Australia Sports Collaboration Roadmap. Prime Minister Narendra Modi will reach Auckland today on a two-day visit to New Zealand. On the third and last leg of his three-nation visit, Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. India and New Zealand are celebrating 100 years of sporting ties in 2026. Hockey, which started this journey in 1926, continues to bring the two countries closer. The sporting relationship began in 1926 when the Indian Army hockey team became the first Indian sports team to tour New Zealand. Former Hockey New Zealand CEO and 1976 Olympic gold medalist Ramesh Patel says Prime Minister Narendra Modi's visit will further strengthen sports cooperation between the two countries. As India and New Zealand celebrate a century of sporting ties, hockey remains a strong bridge of friendship, connecting the people of both countries and inspiring future generations. New and Renewable Energy Minister Prahlad Joshi today said clean energy met over 50% of the country's electricity demand for the second time. In a social media post, Mr. Joshi said renewable sources contributed 50.2% of the power supply on the 6th of this month. The minister called this a testament to the growing strength and reliability of India's clean energy ecosystem. He said, under the leadership of Prime Minister Modi, India continues to power sustainable growth with speed and determination. Niti Aayog member Dr. Joram Ania held interaction with UNICEF India representative Cynthia McCaffrey and her delegation in New Delhi to strengthen collaboration on child-centric development, school education and human development. According to Niti Aayog, the discussions focused on safe and inclusive learning, foundational literacy and numeracy, teacher education, student well-being, cyber safety and digital security, particularly in aspirational districts and blocks. The India Meteorological Department has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall in Uttarakhand today, while in some parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya, sub-Himalayan West

0: Bengal, Sikkim and Uttar Pradesh, heavy to very heavy rainfall is expected today. The Met Department has issued a yellow alert for light to moderate rainfall over the national capital today. Monsoon activity continues to remain active across several parts of Himachal Pradesh, with persistent rainfall affecting many areas. The Met Department has issued a yellow alert for heavy rainfall at isolated places today in 5 districts, Kangra, Mandi, Shimla, Solan and Sirmaur. In view of the weather warning, all educational institutions in Sirmaur and Solan districts have been closed for the day. Former Iranian Supreme Leader Ayatollah Ali Khamenei has been laid to rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewell. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in U.S.-Israeli strikes on the 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. Palestinian Authority President Mahmoud Abbas has announced that legislative elections will be held in late November this year, the first such polls since 2006. President Abbas issued a presidential decree fixing the 28th of November this year as the date for elections across all Palestinian territories, including Jerusalem, the West Bank and the Gaza Strip. The decree said the elections aim to strengthen democracy and complete the electoral process in Palestine. Benchmark domestic equity indices were trading around 1% up in the afternoon session today. The Sensex advanced 747 points to 77,488, while the Nifty added 223 points to 24,186 when reports last came in. On the sectoral front, IT, metal and banks emerged as the leading gainers. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நல்ல குழுகுளுன்னு இருக்கிற மலைப்பகுதி தான். குறிஞ்சித்திணை சார்ந்த ஊர் பெயர். குறிஞ்சி என்றாலே மலையும் மலை சார்ந்த ஊர் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மலைப்பகுதி அப்படின்னா மலை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பகுதி. இவையெல்லாம் மலையோரத்தில் இருக்கும் ஊர் பெயர்களாக நாம் அறியலாம். அப்படியாக ஆனைமலை, பசுமலை, சிறுமலை, தென்மலை, பரங்கிமலை, குறுமலை, திருவண்ணாமலை இவையெல்லாம் மலையின் அடிப்படையில் ஒட்டிய ஊர் பெயர்களாக நாம் அறிகிறோம். மலை அப்படின்றப்ப அதற்கடுத்த நிலையாக குன்று, அதற்கடுத்து பாறை, கல் என்ற அடிப்படையில் குன்று என்ற பெயரில் நெற்குன்றம் என்பதும், பூங்குன்றம் என்பதும், நெடுங்குன்றம் என்பதும் குணம் என்று மருவி வழங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நெற்குன்றம் என்பது நெற்குணம் என்றும், பூங்குன்றம் என்பது பூங்குணம் என்றும், நெடுங்குன்றம் என்பது நெடுங்குணம் என்றும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் இருக்கிறது, மதுரையில் திருப்பரங்குன்றம் இருக்கிறது. இப்படியாக குன்றம் என்ற அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் தமிழக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். குன்றூர் என்பது குன்னூர் என்றும், குன்றத்தூர் என்பது குன்னத்தூர் என்றும், குன்றக்குடி என்பது குன்னக்குடி என்றும் மருவி வழங்கப்படுகிறதையும் நாம் வழக்கில் அறிகிறோம். மலைக்கு அடுத்ததாக இருக்கும் குன்றை நாம் பார்க்கிறோம். அதே போல குன்றுக்கடுத்து பாறை என்ற அடிப்படையில் சிப்பிப்பாறை, தட்டப்பாறை, பூம்பாறை, குட்டைப்பாறை என்று பாறையின் அடிப்படை, அதாவது இவையெல்லாம் நிலவியலின் அடிப்படையில், அதாவது நிலம் எப்படி அமைந்திருக்கிறது, மலையாக இருக்கிறதா, குன்றாக இருக்கிறதா, பாறையாக இருக்கிறதா, வெறும் கல் மட்டுமே இருக்கிறதா, இப்படியான அடிப்படையில் ஊர் பெயர்களை அமைந்திருப்பதை நாம் அறியலாம். கல் என்ற அடிப்படையில் நாமக்கல், சிம்மக்கல், திண்டுக்கல் என்ற ஊர் பெயர்களை பார்க்கிறோம். குறிஞ்சி என்ற அடிப்படையில், அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இங்கு இருக்கும் குறிஞ்சி நில கடவுள் முருகன் என்று சொல்லுவோம். இந்த குறிஞ்சி என்பதுதான் குறிச்சி என்று வழங்கப்படுகிறது. அப்படியாக ஆழ்வார்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, துவரங்குறிச்சி, இப்படி குறிச்சி என்ற பெயரில் ஊர் பெயர்களும் இருக்கும்.

என்றன. அதே மலையை வடமொழியில் கிரி என்று சொல்லப்படுகிறது. அது GIRI, கிரி என்றால் வடமொழி சொல். இதற்கு நிகரான தமிழ் சொல் தான் மலை என்று சொல்லும். திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்றப்ப மலைவளம் என்ற பொருளில்தான் கிரிவலம் என்ற வடமொழி சொல் பயன்படுத்தப்படுகிறது. மலையை ஒட்டிய ஊர் பெயர்களுக்கு எப்படி மலை என்று ஊர் பெயர்ந்ததோ அதே மாதிரி கிரி என்ற வடமொழி சொல்லோடு இணைந்த ஊர் பெயர்களாக ராயகிரி, சிவகிரி, புவனகிரி, ரத்தினகிரி, கோவர்த்தனகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி என்ற ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிலவியலின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் பார்க்கிறோம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு குழந்தை திருமணம். அன்றாடங்காய்ச்சிகள் உணவில் சோற்றை விட உப்பு அதிகம். அன்றாடங்காய்ச்சிகள் உணவில் சோற்றை விட உப்பு அதிகம். காய்ச்சும் கஞ்சியில் உப்புடன் வியர்வையும் சேர்வதால் ரோசமும் அதிகம்தான். காய்ச்சும் கஞ்சியில் உப்புடன் வியர்வையும் சேர்வதால் ரோசமும் அதிகம்தான். உடுத்தும் உடையில் கிளிசல் இருந்தால் நேர்மையின் போர்வையில் தற்காலிக உடை தேடுகிறார்கள். உடுத்தும் உடையில் கிளிசல் இருந்தால் நேர்மையின் போர்வையில் தற்காலிக உடை தேடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய வாரக்கூலி வயிற்றுக்கும் வட்டிக்கும் போதவில்லை. அவர்கள் வாங்கிய வாரக்கூலி

வயிற்றுக்கும் வட்டிக்கும் போதவில்லை. இதில் கல்வியா செல்வமா கேள்விக்கு என்ன விடை கிடைக்கும்? இதில் கல்வியா செல்வமா கேள்விக்கு என்ன விடை கிடைக்கும்? குழந்தைகளின் வயிற்றுப்பசியில் குறை வைத்தாலும் வாலிப பசிக்கு ஏங்க விடுவதில்லை. குழந்தைகளின் வயிற்றுப்பசியில் குறை வைத்தாலும் வாலிப பசிக்கு ஏங்க விடுவதில்லை. கடனை உடனே வாங்கி கல்யாணம் என்ற பெயரில் மைனர் பெண்ணுக்கு பசிக்கும் முன் கிடைக்கும் சோறு அது. கடனை உடனே வாங்கி கல்யாணம் என்ற பெயரில் மைனர் பெண்ணுக்கு பசிக்கும் முன் கிடைக்கும் சோறு அது. பள்ளிக்குச் செல்லும் வயதில் ஆரம்ப பள்ளி அறை சென்று தேர்ச்சி பெற சொல்கிறார்கள். பள்ளிக்குச் செல்லும் வயதில் ஆரம்ப பள்ளி அறை சென்று தேர்ச்சி பெற சொல்கிறார்கள். ஒரு குழந்தையைப் போலவே அவளும் அடுத்த 9ஆம் மாதம் நிறைவயிராய் வந்து நிற்பாள். ஒரு குழந்தையைப் போலவே அவளும் அடுத்த 9ஆம் மாதம் நிறைவயிராய் வந்து நிற்பாள். 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு 2ஆம் வகுப்பிற்கு செல்லும் புரிதல்தான் அப்போதும் இருக்கும். படிக்கத் தெரியாத பெண்ணுக்கு தலையெழுத்து என்ன மொழியில் இருந்தால்தான் என்ன? 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு 2ஆம் வகுப்பிற்கு செல்லும் புரிதல்தான் அப்போதும் இருக்கும். படிக்கத் தெரியாத பெண்ணுக்கு தலையெழுத்து என்ன மொழியில் இருந்தால்தான் என்ன?

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம பெண்களுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். அப்புறமா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், மாதவிடாய்னா என்ன, PMS ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம், அதோட

பார்த்தீங்க அப்படின்னா 24 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக அந்த பீரியட் சைக்கிள் 32 நாளுக்கு மேலே போனாலும், அப்படி இல்லை எனக்கு வந்து மாதக்கணக்காக வரல அப்படின்னாலும், அதுக்கு பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறையற்ற மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால நடக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், தைராய்ட் பிரச்சனைகளால் இருக்கலாம், இல்லை பிசிஓஎஸ் பிரச்சனைகளால் இருக்கலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஃபாஸ்ட்டாக போகிற லைஃப் ஸ்டைலாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரலும் யூஸ் பண்ணுற காமன் வேர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல. இதனால் நம்மளோட உடம்பு வந்து ஃபங்க்ஷனிங் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிறதுனால நம்மளோட ஹார்மோன்ஸுமே எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஃபேக்டர் நம்ம கம்மி பண்ணாலே நம்மளோட பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகிடும். ஸோ யோகா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், உங்களை மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இரெகுலர் பீரியட்ஸ்க்காக நான் யோகா வந்து நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 3 மாதம் வரல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதோட ரூட் காஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபைடு யோகா ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு, அதாவது அவங்க முறையாக யோகா பயின்று மற்றவங்களுக்கு சொல்லித்தரவங்க கிட்ட போயிட்டு, இதுதான் என்னோடய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ, இல்லை வேறு யாருக்கோ சரியாச்சு அதே ஆசனா நான் பண்ணிக்கலான்றதோ பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஒருத்தருக்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு பண்ணுறது மிகவும் அவசியம். ஸோ இந்த யோகா பண்ணும்போது உங்கள் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் ஆகி ஸ்லோவாக வந்து இந்த 24 to 32 days சைக்கிள்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசனா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாவுமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதில் முக்கியமான ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புஜங்காசனம் அல்லது கோப்ரா போஸ், குப்புறப்படுத்திட்டு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம், ஆனால் சக்தி வாய்ந்த யோகாசனம் இது. புஜங்காசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குப்புறப்படுத்துக்கோங்க, உங்கள் 2 காலை நீட்டிக்கோங்க, உங்களோட கையை வந்து உங்களோட ஷோல்டர் கடியில் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் தோள்பட்டையோட பக்கவாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் உள்ளங்கை 2 உள்ளங்கையும் வந்து மார்புக்கு பக்கத்தில் உங்கள் ஷோல்டருக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும், உங்கள் எல்போஸ் வந்து உடம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த உள்ளங்கையை நல்லா அழுத்தி உங்களோட தலை, ஷோல்டர் மற்றும் உங்களோட மேல் உடம்பு, உங்கள் தொப்புள் வரலும் இருக்கிற அந்த மேல் உடம்பை வந்து ஒரு பாம்பு எப்படி படம் எடுக்குமோ அதே மாதிரி ஸ்லோவாக மூச்சை உள்ளே இழுத்துன்ட்டே மெதுவாக மேலே வரணும். ஸோ வந்துட்டு நல்லா உங்கள் ஷோல்டர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க உங்கள் தோள்பட்டைகளை. ஸோ இந்த போஸ்டில் வந்து நீங்கள் ஒரு 5 counts இல்லை 10 counts உங்களால் எவ்வளோ முடியுமோ இருக்கலாம். இது பண்ணும்போது உங்களோட அடி வயிற்றில் இருக்கிற தசைகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கர்ப்பப்பையோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ இது அதிகரிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் தானாக சரியாகும். இந்த ஹோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மெதுவாக மூச்சை வெளியில் விட்டு பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடணும். உங்களோட நெத்தி மற்றும் முகம் பகுதி வந்து கீழே தரையில் தொடுற மாதிரி மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டே வந்துடுங்க பழைய நிலைமைக்கு. ஸோ உங்கள் அடி வயிற்றில் படுத்துட்டு உங்கள் உள்ளங்கையை வந்து நல்லா உங்கள் ஷோல்டருக்கு அடியில் வச்சுட்டு மெதுவாக உங்கள் தலை பகுதி, உங்கள் உடம்பு பகுதியை பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நல்லா மேலே வரணும். உங்கள் வயிற்றை தூக்கக்கூடாது, வயிற்று வந்து அங்கேயே தான் இருக்கணும். உங்கள் தொப்புள்லேருந்து உங்கள் தலை வரலும் மேலே நல்லா தூக்குங்க. உங்கள் பார்வையுமே வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா ஷோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு ஸ்லோவாக உங்களோட பாடியை கீழே எடுத்துகிட்டு வாங்க பழைய போஸ்க்கு. ஸோ இந்த ஆசனா பேர் புஜங்காசனம். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வீக்கம், மென்சுரல் ப்ளோட்டிங். இது பெண்களுக்கு வந்து மென்சுரேஷன் வரத்துக்கு முன்னாடியும் வரலாம், இல்லை அந்த டைம்லையுமே வரலாம். ஆனால் இது ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ இந்த காமன் ப்ராப்ளம் வந்து நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. ஆக்சுவலாக மென்சுரேஷன் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இந்த மாதிரி ஒரு வயிறு உபசமோ இல்லை வயிற்று வீக்கமோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதில் ஏற்படும் மாற்றங்களால் நம்ம உடலில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி போயிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து வயிற்று வீக்கம், இல்லைனா நம்ம வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே, இல்லை வயிற்றில் வந்து உருமல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இல்லைன்னா வயிற்று தொல்லைகள், லேசான வயிற்று வலி, இல்லை நம்மளோட முகம் கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம யோகா மூலமாக கரெக்டாக நார்மலாக ரெகுலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளோட்டிங் இஷ்யூஸே வராது உங்களுக்கு. ஸோ இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கும்போது இந்த கெட்ட தண்ணியெல்லாம் வாஷ் அவுட்

ஆகிடும். அதே மாதிரி உப்பு உணவுகள் ஜாஸ்தி, இந்த சிப்ஸோ ஜங்க் ஃபுட்டோ ப்ரிசர்வ் ஃபுட்டோ ஊறுகாய்கள் ரொம்ப காரமாக இருக்கிற ஃபுட்டோ சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பழங்கள் மற்றும் காய்கறிகள், நார் சத்து இருக்கிற காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூ சீக்கிரமாகவே சரியாக போயிடும். காஃபி டீ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு பெரிய காட்டுல நிறைய கரடிகள் இருக்கு. இந்த எல்லா கரடிகளும் சேர்ந்து ஒரு கரடி கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை, என்னாச்சு? இந்த கரடிகளுடைய

தலைவர் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த கரடி கூட்டத்துக்கு அடுத்து யார் தலைவராக போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஐயோயோ, இப்போ யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, யார் நம்மளை அடுத்தது வழி நடத்த போறா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு எந்த கரடிக்கிட்டையுமே பதில் இல்லை. சரி, ஒரு ஐடியா பண்ணலாம். அப்போ யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிறத திறமையை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. அடடே, இது நல்லா இருக்கே, ஆனால் எந்த திறமை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா கரடிக்கும் ஒரு கேள்வி. உடனே ஒரு கரடி சொல்லிச்சா, நம்ம ஏன் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் சோதிச்சு பார்க்கக்கூடாது? சரி, எப்படி சோதிப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கரடி சொல்லிச்சா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயமாக தோன்றுற ஒரு மலை அங்கே இருக்குல்ல, அந்த பெரிய மலை, அந்த மலையோடைய உச்சிக்கு யார் போய் அடையிறாங்களோ அவங்க தைரியசாலி, அவங்க வலிமை மிக்கவங்க, அவங்க தன்னம்பிக்கையுடையவங்கன்னு நம்ம சொல்ல முடியும்ல. அப்பனா யார் அந்த உச்சியை போய் அடையிறாங்கன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கரடி ஐடியா கொடுக்க, உடனே எல்லா கரடியும், ஆமாம் என்ன, கரெக்டு தான், இது கூட நல்ல யோசனையாக இருக்குதே, ஓகே அப்போ போட்டியை வச்சுக்கலாம், யார் அந்த மலை உச்சியை போய் அடையிறாங்களோ அவங்க தான் இனிமே நம்ம கரடி கூட்டத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எல்லா கரடிகளும், ஓகே அப்போ நான் தான் அடுத்த தலைவன், இல்லை இல்லை நான் தான் அடுத்த தலைவி அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அந்த மலை உச்சியை நான் போய் அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை நிறைய கரடிகளுக்கு இருக்குது. ஆனால் யார் அந்த தலைவனாகவோ தலைவியாகவோ நிற்க போகிறாங்கங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எல்லா கரடிகள் மத்தியிலும் இருக்குது. நாள் ஒன்று வருது, இன்னைக்கு தான் தலைவன் யாரு இல்லை தலைவி யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் வந்து மேலே நோக்கி நடக்க போகிறீங்க, பயணம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பயணம் எளிதாக அமையட்டும், ஆனால் அந்த கடினமான நேரத்திலையும் விட்டு கொடுக்காமல் முன்னேறி செல்லுங்க. தலைவனாகவோ தலைவியாகவோ யார் வரீங்கன்னு பார்க்கலான்னு அந்த கூட்டத்தில் இருக்கிற மூத்த கரடியான ஒரு கரடி வந்து அந்த பயணத்தை ஆரம்பித்து வைக்குது. எல்லா கரடிகளும் வேகமாக ஓட ஆரம்பிக்குது. சில கரடிகள் மெதுவாக நடந்து அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய மலையை கீழே இருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஐயோயோ, நம்மளால் போக முடியுமா, ஒருவேளை போகிற வழியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கீழே இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போதே சில கரடிகளுக்கெல்லாம் டவுட்டு. ஐயோயோ வேணாப்பா, எதுக்கு கஷ்டப்பட்டு ஏறிட்டு, வேணாம் வேணாம், நம்ம இங்கே ஜாலியாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம், எத்தனை பேர் வந்து உயிர் பிழைக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கரடிகள் கீழேயே நின்றுச்சு. சில கரடிகள், சரி போகிற வரைக்கும் போவோம், முடியலன்னா ஓகே, ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கரடிகள் போகிறாங்க. பயணம் போக போக கடினமாகிட்டே போகுது. போகிற வழியில் அவங்க நினச்ச மாதிரி ஈஸியாக எதுவுமே இல்லை. ஒவ்வொரு இடமும் கடினமாக இருக்குது, பாறைகளாக இருக்குது, பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. ஐயோயோ, இவ்வளோ கடினமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையேன்னு ஒவ்வொரு கரடியும் யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டுருக்காங்க. இந்த கூட்டம் ரொம்ப பெருசு. இந்த பயணத்தை ஆரம்பித்த கூட்டத்தில் பாதி பேர் காலி. எப்படி? ஆமாம், பாதி வழியிலேயே நிறைய கரடிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோயோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் போன கரடிகளில் பாதி கரடிகள் பாதி வழியிலேயே நிறுத்திட்டாங்க. அங்கேயே உட்காந்து, சரி யார் தான் உச்சிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாதி வழியில் நிறுத்தின கரடிகளெல்லாம் அங்கே ஹால்ட் போட்டு உட்காந்துட்டாங்க. மற்ற கரடிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற ஏற, ஐயோயோ என்ன, போக போக பயணம் கஷ்டமாக இருக்குதே, இங்கே என்ன மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, மூச்சு திணறல் தான் ஏற்படுதே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு கரடியும். போக போக உச்சிக்கு இன்னும் தூரம் இருக்குன்னு தெரியும் போது சில கரடிகளால் அதுக்கு மேலே பயணம் செய்ய முடியலை. போதும்பா, தலைவன் தலைவிலாம் ஆக வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரடிகளாக அவங்களோட

0: இங்கே என்ன மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, மூச்சு திணறல் தான் ஏற்படுதே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு கரடியும். போக போக உச்சிக்கு இன்னும் தூரம் இருக்குன்னு தெரியும் போது சில கரடிகளால் அதுக்கு மேலே பயணம் செய்ய முடியலை. போதும்பா, தலைவன் தலைவிலாம் ஆக வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரடிகளாக அவங்களோட பயணத்தை நிறுத்தி கொள்கிறாங்க. ஆனால் ஒரு 10 கரடி மட்டும் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்க, கீழே இருந்து தங்களோட பயணத்தை நிறுத்தி கொண்ட கரடிகள்லாம், ஐயோயோ இதுக்கு மேலே போகாதீங்க, இப்போவே மூச்சு திணறல் வருது, இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் உயிர் போயிடுப்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரடியும் கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோயோ ஆமாம், நம்ம உயிர் போயிடும் போல, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில கரடிகள்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரடி மட்டும் நான் போய் தாண்டா தீருவேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. முதல்ல போகிற கரடி தான் உச்சுக்கு போக போதா, இல்லை ரெண்டாவது கரடியா, யார் போக போகிறா, முந்த போகிறாங்களா, யார் தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ பார்த்தா இந்த முதல்ல போகிற கரடி வந்து சொல்லுதான், ஏ யார் சொல்கிறதையும் கேட்காத, நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இரு, எங்கே நின்றாத கண்டிப்பாக நம்மளால முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு. கீழே ரெண்டாவதாக வந்துட்டுருக்கிற கரடிக்கு ரொம்ப பயம், கீழே இருந்து அவங்க கத்துற சத்தம், உன்னால் முடியாது, நீ விழுந்துருவ, உன் உயிர் போயிடும் அப்படின்னு காதுக்குள்ளே கேட்க கேட்க, ஐயோயோ வேண்டாம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கரடி நிறுத்திடுச்சு தன்னுடைய பயணத்தை. ஆனால் முதலாவது போகிற கரடி, யாரு நின்னா என்ன, நான் வாட்டுக்கு போய்கிட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு விடாமுயற்சியோட அந்த கடினமான பாதையிலையும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு அடியாக மெல்ல மெல்ல எடுத்து வச்சு உச்சியை அடைஞ்சிருச்சு. கீழே இருந்து பார்க்குற ஒவ்வொரு கதை, நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இரு, எங்கே நின்றாத கண்டிப்பாக நம்மளால முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு. கீழே ரெண்டாவதாக வந்துட்டு இருக்கிற கரடிக்கு ரொம்ப பயம், கீழே இருந்து அவங்க கத்துற சத்தம், உன்னால் முடியாது, நீ விழுந்துருவ, உன் உயிர் போயிடும் அப்படின்னு காதுக்குள்ளே கேட்க கேட்க, ஐயோயோ வேண்டாம், இதுக்கு மேலே நம்மளால முடியாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கரடி நிறுத்திடுச்சு தன்னுடைய பயணத்தை. ஆனால் முதலாவது போகிற கரடி, யாரு நின்னா என்ன, நான் வாட்டுக்கு போய்கிட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு விடாமுயற்சியோட அந்த கடினமான பாதையிலையும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு அடியாக மெல்ல மெல்ல எடுத்து வச்சு உச்சியை அடைஞ்சிருச்சு. கீழே இருந்து பார்க்குற ஒவ்வொரு கரடிகளும் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டி, சூப்பர், நம்ம கரடியோட தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அந்த கரடியால் அங்கே போக முடிஞ்சுதுன்னு. சரி சரி, பத்திரமா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கரடியும் கீழே இறங்கி வந்துச்சான். வந்த பிறகு எல்லா கரடிகளும் சேர்ந்து கேட்குறாங்க, ஆமாம் எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சுது, பயமா இல்லையா உனக்கு, எப்படி அங்கே போய் உச்சில நின்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த கரடி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். ஓஹோ, அப்புறம்தான் புரிஞ்சுதான் அந்த கரடிக்கு காதே கேட்காதுன்னு. சில நேரத்தில் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் காது கேட்காத மாதிரியே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் முடியாது, நீ தோத்துருவ, நீ உடஞ்சிருவ, நீ இதை ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிற எந்த நெகட்டிவ் காரியங்களும் நம்ம காதில் கேட்காதபடி போகும்போது வெற்றி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லெகுவாகவே அமைஞ்சிரும். இந்த கரடியும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எல்லா கரடிகளும் சொன்ன எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் தன்னோட காதுக்குள்ளே போகாததுனால ரொம்ப ஈஸியாகவே வெற்றியை அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பின்னால் இருந்து நிறைய பேர், அதுவும் பாதி வழியிலேயே நின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க பின்னால் இருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ அப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணலாம், இல்லை போகாத, நிறுத்திடு அப்படின்னு. அது எதையுமே காதில் வாங்காமல் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வசம்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி.

0: வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்ற உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபே

0: சுந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே ஆட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 10 நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைத்தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14ஆம் தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு

0: கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56 ஆகாஷ்வாணி.
4: ஆனா இந்த புட்டி
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும்.
6: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
7: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
6: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
7: https://awards.gov.in https://awards.gov.in.
6: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: வதுக்கு நமது உழவர் உலகத்தில்
1: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து எத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதான? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசையமைத்திருந்தவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.

0: வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், திருவாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாலா, கொடைக்கானல், படகு குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25-26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு

வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறள முதம் கேட்போம்.

0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
1: எட்பகவு அண்ண சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு.
0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து. உன்னிகிருஷ்ணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: 5 லட்சம் வந்து ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல் சரியாக இருக்கும். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது ஹரிஹரன் கிளின்டன் குரல்கள், திரைப்படம் அலைபாயுதே.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் வலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது குஷி திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்.
4: யார்

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு திரை கானம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, ஆகாஷ்வாணி நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை கானம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரை கானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் விஎல் குமார், விஎல் வி சுதர்சன் ஆகியோரின் வயலினிசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாலம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரை கானம், காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி, நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாதர் ஜீவன், ஜி புவன பிரஸ்தா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் அபீபா. சமூக ஊடகங்கள்

0: இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா குறித்த பட்டிமன்றம் பங்கேற்போர் நடுவராக யோகேஷ்குமார், துணையாக அணியில் திலகவதி எஸ் நித்யா, தடையாக அணியில் எஸ் முருகன், எஸ் பவித்ரா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்கள் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நலத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம் எழுதியவர் எம் சண்முகம், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7 மணிக்கு திரைகானம். நாளை இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். இரவு 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:45 த டிஜிட்டல் அபதகரி ஆங்கில நிகழ்ச்சி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்காணல். முதல் பகுதி பங்கு பெறுபவர் ஐடிஎஸ் மருந்தியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். மாதுரி தேவி அவர்களின் வீண இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 6:04. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.3°C, இயல்புக்கு 1.4°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. பதிவான இறப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3°C, இயல்புக்கு 0.3°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26°C, இயல்புக்கு 0.1°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 53%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic 2-day visit to New Zealand. This is the first by an Indian Prime Minister in nearly 4 decades. After arriving in Auckland, Prime Minister Modi was received at the airport by New Zealand Prime Minister Christopher Luxon. The Indian community gathered in large numbers to greet him. The atmosphere was filled with excitement as people waved the Indian tricolour and chanted Kia Ora Modi to welcome him. During his visit, the two leaders expected to discuss ways to further strengthen cooperation in trade, investment, education, technology and people-to-people ties, reflecting the growing partnership between India and New Zealand. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. Earlier, Prime Minister Modi officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced the diplomatic, economic and security ties between the two democratic giants. Prime Minister Modi has expressed gratitude to the government and people of Australia, as well as Australian Prime Minister Anthony Albanese, for the warm hospitality during his visit. External Affairs Minister Dr. Jaishankar today interacted with members of the Indian diaspora in Oman. In a social media post, Dr. Jaishankar said, "The enthusiasm in strengthening India-Oman relations is palpable." He appreciated the Indian diaspora's contributions to the society as well as to the India-Oman partnership. Minister of State for Parliamentary Affairs,

0: சைன்யபலம் எத்தனை பெரியதாக சுந்தர சோழரின் புதல்வர்கள் தரப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் போன்ற யதார்த்தமான விஷயங்களை பற்றியெல்லாம் தன் மகனிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் செம்பியன் மாதேவி. மேலும் அவர் கூறுகையில், பழுவேட்டரையர்களுடன் உறவு பூண்டதிலிருந்து மதுராந்தகனை மக்கள் வெறுக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறினாள். மேலும்,
1: தாயே, மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும்? மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள். சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள்.
2: அகனே, உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை. மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை.
0: இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம்

0: கேட்டது. ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொலியாக கேட்டது.
1: மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதல் அறிகுறி இது. நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு
0: என்றாள் அன்னை. ஓடையருகில் வந்ததும் படகில் வீற்றிருந்த அரசளங்குமாரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்தில் நிற்கவே வந்தியத்தேவனும் தயங்கி நின்றான்.
2: அப்பனே, ஏன் நிற்கிறாய்? இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார். படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார், பத்திரமா இருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை முதலில் சொல். உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு வீண் பொழுது போக்காதே. நான் திரும்பி போகிறேன். பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவர பிசாசை அவிழ்த்து விட்டு விட்டோம். அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். உன்னுடைய தடபுடல் சாகசங்களினால் எத்தனை தொந்தரவுகள் நேரிடுகின்றன
0: என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வந்த வழியாக விரைந்து திரும்பிச் சென்றார். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை. வெறும் ஊகமா அல்லது எல்லாம் அறிவானா? ஆண்டிகளில் பரம்பரை ஆண்டி என்றும் பஞ்சத்துக்கு ஆண்டி என்றும் இரண்டு வகை உண்டு. ஒற்றர்களிலும் இப்படி இருவகை உண்டு போலும். நான் அவசரத்துக்கு ஒற்றனானேன். ஆகையால் அடிக்கடி சங்கடத்தை வருவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலும். அதனால் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் சாவதானமாக தன் வேலையை செய்து வருகிறான். ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான்? இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா? இவ்விதம் யோசித்துக் கொண்டே ஓடை நீர்க்கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். ஆழ்வார்க்கடியானை மறந்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான். உலகத்தை மறந்தான். தன்னையும் மறந்தான். ஆஹா, இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை. கனவிலும் நனவிலும் புயலிலும் மழையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது. ஆயினும் என்ன விந்தை, நேரில் பார்க்கும்போது இந்த பெண்முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது? ஏன் தொண்டையை வந்து அடைக்கிறது? நெஞ்சில் ஏன் இந்த படபடப்பு?
3: சுய நினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்ஞை செய்தாள். ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது.
0: நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா? எனக்கும் சொல்வாயா? நிமித்தம் எப்படி சொல்வாய்? வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா? அல்லது காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா? கைரேகை பார்த்து சொல்வாயா? முகக்குறி பார்த்துத்தான் சொல்வாய் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து கொண்டிருக்கிறாய்? இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள் என்று அரசளங்குமாரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது.
3: அமணி, நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை. எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன்.
0: ஆ, தெரியும் தெரியும், நீ மிக்க மறதிக்காரர் என்பது எனக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னால் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதன் முதலாக பார்த்தீர். பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையிலும் பார்த்தீர்.
3: அமணி, நிறுத்துங்கள். தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை. 40 நாளைக்கு முன்புதானா தங்களை முதன் முதலாக பார்த்தேன்? 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லை? 100 ஜென்மங்களில் 100,000 தடவை தங்களை பார்க்கவில்லையா? மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா? குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா? நீர்ச்சுனையின் ஓரத்தில் பார்க்கவில்லையா? அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடி வந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா? வேல் எரிந்து அந்த புலியை கொல்லவில்லையா? அப்போது நான் காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடுவனாயிருந்தேன். விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலைபோட்டு பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தீர்களே. ஒரு சமயம் நான் மீன்பிடிக்கும் வலைஞனாயிருந்தேன். தூர தூரங்களில் உள்ள ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள், தங்க மீன்கள், மரகத மீன்களை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். அவற்றை தாங்கள் வாங்கி

0: கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்திச் செல்வதைப் பார்த்து மகிழ்ந்தீர்களே. தொலைதூரங்களில் உள்ள கடல்களுக்குச் சென்று கடலின் ஆழத்தில் மூச்சு பிடித்து முழுகி முத்துக்களையும் பவழங்களையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தேனே. தாங்கள் அவற்றை கையினால் அளந்து பார்த்துவிட்டு ஊரிலுள்ள சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளிலே முத்துக்களையும் பவழங்களையும் சொரிந்து அனுப்பினீர்கள். 300 வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விளையும் இலந்தை கனியை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் சமர்ப்பித்தேன். அதை தாங்கள் வளர்த்த நாகனவாய்ப் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்தி கொத்தி தின்னுவதை பார்த்து களித்தீர்களே. தேவலோகத்துக்குப் போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் முன்புழிந்தேன். எங்கள் கொல்லை வேலியில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள். தேவேந்திரனிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லா ரத்னஹாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேனே. ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கைகளினாலும் தொடுவேனோ என்று சொல்லிவிட்டீர்கள். கைலாசத்துக்குச் சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவங்கிடந்து தேவி பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். தங்கள் பாதங்களில் சூட்டிவிடுவதாகச் சொன்னேனே. ஐயையோ, ஜெகன்மாதாவின் பொற்பாத சிலம்பு என் காலிலே படலாமா? என்ன அபச்சாரம்! திரும்ப கொண்டு போய் கொடுத்துவிட்டு வா என்றீர்கள். போர்க்களத்துக்குச் சென்று 64 தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களையெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன். தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள். ஐயோ, தங்கள் மெல்லிய மலர்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன். இளவரசி, இவையெல்லாம் உண்மையா இல்லையா? அல்லது 40 நாளைக்கு முன்பு முதன்முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்தியத்தேவன். அப்படியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை. தேவி, இன்னொரு ஞாபகம் வருகிறது. ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்கப் பிடிபோட்ட தந்த துடுப்புக்களை பிடித்துக்கொண்டு வானக்கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளிக்கொண்டு பிரயாணம் செய்தோமே என்று ஆரம்பித்தான். ஐயையோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போலிருக்கிறது. படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி. இல்லை தேவி, இல்லை. சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது. இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பதற்கு நான் உபாயம் கண்டுபிடித்திருக்க முடியுமா? மதுராந்தகத்தேவரின் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா? வைத்தியர் மகனிடமிருந்துதான் அவ்வளவு எளிதில் தப்பி வந்திருக்க முடியுமா? இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனேதான் மது உண்டவனைப் போல மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இன்றைய பேச்சு வழக்குல மூளை சலவைன்னு நகைச்சுவையா குறிப்பிடப்படுற வன்பிடி போதனை எந்த அளவுக்கு மதுராந்தகரை பாதிச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். நல்லவேளை அவரை மேலும் பேச விடாம அரண்மனை வாசல்ல பெருத்த ஆரவாரம் கேக்குது. ஓடை நீர்க்கரைக்கு வந்து சேர்ந்த வந்தியத்தேவன் இன்னும் தான் வந்த விஷயத்த சொல்ல தொடங்கல. அதுவரையில சில தொடர்கள், சொற்கள் இவற்றையெல்லாம் குறித்து பார்ப்போம். அபிமானம். இத்தொடர்ல மானம் என்பது அளவு, மதிப்பு, மரியாதை என்பதையெல்லாம் உள்ளடக்கியது. அபி என்ற முன்னொட்டு மேலான என்ற பொருளை கொண்டு இணையது. இந்த பகுதியின் அமைவில தமது மதிப்பிற்குரிய இளவரசர்னு மக்கள் வச்சிருக்கிற பற்றுறுதி இப்படி பொருள் கொள்ளணும். வீர பிரதாபங்கள். இந்த தொடர் வீர பெருஞ்செயல்கள்னு பொருள்படும். பிரதாபம், பெருமை, வீர பராக்கிரமம், செயற்கரிய செயல்கள் இதையெல்லாம் குறிக்கும் சொல். நீர்ச்சுனை. மலைப்பாறைகள்ல இயற்கையா உள்ள நீர் ஊற்று, ரொம்பவும் தூய்மையான நன்னீர் ஊற்று. கலையும் பிணையுமாக, அதாவது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு மான்கள் தாகம் தணிய சுனையை நோக்கி வருகின்றன. ஒரு மானின் தாகத்தை மட்டுமே தீர்க்க முடியும். அவ்வளவு நீர் தான் இருந்தது. தன் இணை அந்த சொற்ப அளவு நீரை அருந்தட்டும் என்பதற்காக தான் குடிப்பது போல பாசாங்கு செய்து, அதாவது நீரை உறிஞ்சாமல் ஒலி மட்டும் எழுப்பிச்சான் ஆண்மான். நெஞ்ச நெகிழ்விக்கிற இந்த தியாக சித்திரத்தை 5x50 என்ற நூல்ல காணறோம். தீட்டின புலவர் மாறன் பொறையனார். பவளம், பவளம் ரெண்டு சொற்களுமே தமிழ் இலக்கியத்துல பயின்று வந்துள்ளன. அகநானூற்று பாடல்கள்ல 3 உட்பிரிவுகள். 120 பாடல்கள் வரை கழிற்று யானை நிறை,

0: 41லிருந்து 240 வரை மணிமேடை பவளம், 241லிருந்து 400 வரை நித்தில கோவை. மணிமேகலையிலும் பவளம் என்ற சொல் வருது. பவள செஞ்சுடர் திகழொளி மேனியன், பவளம் இதற்கான மேற்கோள் குறுந்தொகையிலிருந்து. பவளத்தன்ன மேனி மந்தார மலர், அழகும் நறுமணமும் கொண்டது. திருவாத்தி என்கிற பெயரை இலக்கியங்களில் பார்க்கலாம். மரவகை மந்தாரை வெளிர் மஞ்சள் நிற அல்லது வெண்ணிற பூக்களை தரும். செடிவகை மந்தாரை அந்தி மந்தாரைன்னு குறிப்பிடப்படுது. மாலை பொழுதுல மலர்வது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, வெளிர் சிவப்பு, இப்படி பல வண்ணங்கள்ல பார்க்கலாம். பாரிஜாத புஷ்பம், இந்த மலருக்கு இன்னொரு பேரு பவழமல்லி. இலக்கியத்துல சேடல் என்ற பெயர்ல குறிப்பிடப்படுது. குறிஞ்சி பாட்டுல வரும் சேடல் செம்மல் இந்த வரிசையில சேடல் பவளமல்லி செம்மல் ஒரு வகை முல்லை. இரவுல பூத்து அதிகாலையில உதிர்ந்து விடும் நறுமணமிக்க மலர் பவளமல்லி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.
4: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. மதுபாலகிருஷ்ணன் குரலில் பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார

0: சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும்

0: பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் நின்றவை தொடர்கிறது. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் முகவரி படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்நேகிதியே படத்திற்காக சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித் ஆகியோர் பாடிய பாடல்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரல்களில் உனக்காக மட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 May 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி, தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
2: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனேன். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில ஸ்கீம் 2 லட்ச ரூபாய்க்கு போட்டுனேன். 1 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். மீதி 1 லட்சத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
1: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
3: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 தேதி விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி

0: வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் பிபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த் சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா

அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகள்

0: திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா வருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 15 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4555 पर कॉल करें।
1: பண்ணை செய்தி. வேளாண் ஆலோசனைகள் சில. தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லெட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிகளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடி டிராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரன்பாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்திடுமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் சில. நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை

கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஷ்பிடாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடுங்கள். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். வேளாண் ஆலோசனைகள் சில. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் காணப்பட்டால் தயா மீதாக்ஷம் ஒரு ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடி டாக்டரின் 400 மில்லி என்ற அளவில் ஒரு ஏக்கரில் தெளிக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 7:30. இப்போது கேட்போம்.

0: ஏன் மருதானியக்கா, இன்னும் வேப்பங்குச்சியில பல் தொழுக்கறத நீங்க மறக்கலையா என்ன?
1: வா பொன்னி, நல்ல விஷயத்த நான் ஏன் மறக்கணும் புள்ள? என் தாத்தா பாட்டிக்கு 90 வயசாகுது. அவங்க இன்னும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க எனக்கு சொன்ன வழிமுறைகளை இன்னைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அதுவும் இல்லாம என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கறேன்.
0: அதுவும் சரிதான். உங்களை மட்டுமா நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க? உங்க வயக்காட்டு மண்ணையும் வளமால வச்சிருக்கீங்க. எந்த விதை விதைச்சாலும் செழுமையா வளர்ந்து பூவும் காயும் பழம்னு சந்த வியாபாரத்து வரைக்கும் வந்து களை கட்டுது.
1: ஆமா பொன்னி, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு எங்க விவசாய நிலம் வளமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை முறை விவசாயம் தான். நாங்களும் இயற்கை முறை விவசாயத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அதனாலதான் நம்ம பூமி தாயானவங்க நமக்கு பசிப்பிணி இல்லாம மனிதர்களை பாதுகாக்கும் கேடயமா இருக்காங்க.
0: ஆமா மதனியக்கா, பசி வந்தா 10 பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு நேரம் சாப்பிடலனாலும் தலையே சுத்தரா போல எல்லாம் இருக்கு.
1: ஆமா பொன்னி, இன்னைய காலகட்டத்துல இயற்கை முறை விவசாயம் செய்ய நிறைய விவசாயிங்க ஆர்வம் காட்டி வராங்க. அது மட்டும் இல்லாம உண்ணும் உணவு சத்தானதா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க.
0: மருதானியக்கா, எனக்கும் உங்களை போல இயற்கையான முறையில விவசாயம் பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு. இருந்தாலும் அத பத்தி போதிய விவரம் எதுவும் தெரியாததுனால கொஞ்சம் தடுமாற்றமாவும் இருக்கு.
1: இப்ப என்ன பொண்ணி, உனக்கு விவரம் தெரியணும், அம்புட்டு தானே, என் கூட வா.
0: எங்க கூட்டிட்டு போறீங்கக்கா?
1: நம்ம ஊர்ல விவசாயம் கூட்டம் நடக்க போகுது. அங்கன விவசாயம் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்களை சொல்ல போறாங்க. உடனே போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
0: நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்கக்கா, வாங்க போவோம்.

0: தானே அக்கா, இங்கன இம்பிட்டு பேர் வந்திருக்காங்களே, யார் வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: சொல்றேன் பொன்னி. இயற்கை வழி வேளாண்மை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவங்க தான் வந்து விவரத்தை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ பிள்ளை.
2: விவசாயத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க?
3: நெல் பயிர் மட்டும்தான் சார்.
2: நெல் மட்டும்
3: இயற்கை முறையில் பண்ணுறோம் சார்.
2: எத்தனை போகம் சாகுபடி செய்கிறீங்க?
3: இயற்கை முறையில் வந்து 2 போகம் பண்ணுறோம் சார்.
2: இப்போ இயற்கை முறைக்கு எப்போ மாறினீங்க? எவ்வளோ நாள் அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கீங்க?
3: இயற்கை விவசாயத்துக்கு வந்து நான் 2018 மாற்றேன் சார்.
2: இந்த இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி, என்ன மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க?
3: இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசாயனத்தில் தான் சார் பண்ணியிருந்தேன். உரம் போட்டு கெமிக்கல்லாம் தெளித்து அப்படி தான் சார் பண்ணியிருந்தேன்.
2: இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: நிலம் வந்து முதல்ல வந்து தக்கப்புண்டு விதைப்பேன் சார். தக்கப்புண்டு விதைச்சி ஒரு 45 நாளில் மடக்கி உழுதுருவேன். உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து சேடை ஓட்டி பயிர் பண்ணுவேன் சார்.
2: அந்த மண்ணில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்க நீங்கள்?
3: தக்கப்புண்டு அது சத்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஊட்டமேற்றிய தொழில் உரம்னு ஒன்று போடுவேன் சார். அதை ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து ஜீவாமிர்தம் விடுவேன் சார். அதுவே போதும் சார்.
2: இப்போ நெல் சாகுபடிங்கிறது என்ன முறையில் சாகுபடி செய்கிறீங்க?
3: நான் வந்து திருந்திய நெல் சாகுபடி, SRI சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்சென்டிஃபிகேஷன், அந்த முறையில் தான் சார் பண்ணுறேன். அதனால் வந்து எல்லாமே செலவு குறைவு சார்.
2: என்ன ரகம் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க?
3: நான் வந்து பாரம்பரிய ரகம் தான் சார் பயன்படுத்துகிறேன்.
2: பாரம்பரிய ரகம்னா என்ன?
3: ஆத்தூருக்கு செலி, கருப்பு கவுனி, மைசூர் மல்லி, தூய மல்லி, இது போன்ற ஐட்டம் தான் சார்.
2: இதில் SRI அப்படிங்கும்போது என்னென்னலாம் அது கவனித்து செய்யணுங்க? நம்ம
3: SRIல முக்கியமாக வந்து விதை நேரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் சார். விதை நேரத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ உப்பு கரைச்சி முதல்ல விதையை தரம் பிரிச்சுக்கணும் சார். தரம் பிரிச்சுட்டு விதை நேர்த்திக்காக சுடோமோனஸ் அதை கலந்து ஒரு 6 கிலோ விதை போதும் சார். அது அதை வந்து ஒரு 25 மீட்டருக்கு 1 மீட்டர் அகலத்தில் ஒரு மேட்டு பாத்தி வாரி போட்டு அதில் அதை விதை மேலே விதை விழாமல் பரவலாக தூவி விட்டுனா சார். அதுக்கப்புறம் வந்து நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மார்க்கர் வச்சிங்கண்ணா சார். மார்க்கர்னால் 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மார்க்கர் போட்டு அந்த கட்டத்தில் ஒவ்வொரு நாற்று வச்சு நட்டுருவோம் சார்.
2: அதனால் அதுக்கு வந்து இடைவெளி போதுமான அளவுக்கு
3: இருக்கும். சூரிய ஒளி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த போட்டா போட்டி இருக்காது சார். அந்த சத்துக்கு
2: இப்போ கை நடவா இல்லை மிஷின் நடவுங்களா?
3: இல்லை சார், மார்க்கர் போட்டு கை நடவு பண்ணுறோம் சார்.
2: என்ன இந்த நூல்லாம் பிடிச்சி இந்த கயிறுலாம் கட்டி நடவு பண்ணுவாங்க?
3: அது நூல் கட்டுறது வந்து அதாவது வரிசைக்கிரம நேராக வர்றதுக்காக கட்டுறோம். மற்றபடி மார்க்கர்னு ஒரு கம்பி இருக்குது சார், அளவு. அந்த மார்க்கர் போட்டோம்னா அந்த அளவு பிரகாரம் நட்டுறோம். 2 விதமான மார்க்கர் வச்சிங்கன்னா சார். பாரம்பரிய ரகம்னா 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை விட நாள் குறைவானது, மிக மிக குறைவான நாள் உள்ள நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் சார்.
2: இந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி நிலையெல்லாம் எப்படி இருக்குங்க?
3: வளர்ச்சி நிலை வந்து நாங்கள் வந்து 15 லேருந்து 18 நாளில் நட்டுருவோம் சார். நட்ட பிறகு ஒரு 10-12 நாள்லேயே முதல் கோணா விடுற ஓட்டிடும். முதல் கோணா விடுற ஓட்டும் போதே பயிர் வந்து நல்லா தெளிஞ்சு கிளைக்க ஆரம்பிச்சிடும் சார்.
2: கோணா விடுறங்கிறது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்த வேண்டியிருக்குங்க?
3: 10-12 நாளைக்கு ஒரு முறை பண்ணிவிடுவோம் சார்.
2: இப்போ மறுபடியும் ஒரு 12-15 நாள் ஆனது
3: அதாவது வந்து பயிர் கிடையில பயிர் அடிபடாமல் போகிற வரைக்கும் ஓட்டலாம் சார். 3 முறை 4 முறை கூட ஓட்டலாம் சார். பயிர் அடிப்படுற ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் சார்.
2: அது வந்து அந்த தூர் கட்டி வளரும்.
3: ஆமாம், இடையில முளைக்கிற கிளையை வந்து சேத்தில் அழைத்து விட்டுருந்தாலும் அதுவும் தழை சத்தம் மாறிடும். அண்டு வேர் அறுத்து விட்டால் புது வேர் வரும். புது வேர் விடும்போது கிளைப்பு திறன் வரும் சார்.
2: எல்லாமே அந்த ஒத்த நெல் நாற்று தான்.
3: ஆமாம் சார்.
2: நிலத்தில் இப்போது சத்து அதை வந்து அப்படியே பராமரிக்கணும். அதுக்கு வந்து சத்து பராமரிக்கிறதுக்கு இப்போ இந்த செயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உரம் அது இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
3: 15 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் சார். இலை வழியாக கொடுக்கணும்னா மீன் அமிலம் சார். மீன் அமிலத்தில் இலை வழியாகவும் கொடுக்கலாம், தண்ணீர் வழியாகவும் கொடுக்கலாம். முதல் முறை மட்டும் ஜீவாமிர்தம் கொடுத்துருவோம் சார். அதுக்கு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு 75% நைட்ரஜன் ஆகும், ஒரு 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. அதனால் இது ரெண்டுமே போதுமான சார். அதுக்கே பயிர் வந்து கருகருன்னு வந்துடும் சார்.
2: ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: ஜீவாமிர்தம் 10 கிலோ சாணம் சார், 10 லிட்ரு கோமியம் சார், ஒரு 2 கிலோ பயிர் மாவு, 20 இலை தவிர பயிர் மாவு, ஒரு 2 கிலோ வெள்ளம் சார். அதுக்கப்புறம் எந்த நிலத்தில் பயிர் செய்கிறோமோ அந்த நிலத்தோட வரப்பு மண் இதை போட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமான தண்ணி எடுத்து கலக்கின்னு அதை வந்து ஒரு 200 லிட்ரு பேரலில் 200 லிட்டர் ஆகிட்டு அது 1 ஏக்கருக்கு பாசனத்தில் கலந்து விட்டுருவோம் சார்.
2: அது மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு வெளிப்படையாக என்ன அந்த பயிரில் மாற்றம் என்ன தெரியுதுங்க?
3: பயிர் வந்து மஞ்சளாக இருக்குது.

0: அது கருப்பா மாறுது, நல்லா தெரியும் சார், பச்சை பிடிக்கும் சார்.
1: அதே போல் இந்த மீன் அமிலம் அது தெளிக்கிறதுனால என்னென்ன பயன் இருக்குங்க?
0: மீன் அமிலத்தினால இலை வழியாக நைட்ரஜன் கிடைச்சிடும் சார். அதுக்கப்புறம் வந்து பூச்சி வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உட்காராது, பூச்சி தாக்குதல் குறையும் சார்.
1: மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: மீன் அமிலம் வந்து ஒரு கிலோ மீன் கழுவுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ, அதாவது கழுவி எவ்வளவோ அந்த அளவுக்கு வெல்லம். இதை பயன்படுத்தி ஒரு வாளி, அதான் மூடி இருக்கிற ஒரு பக்கெட்டு வாளியில் போய்ட்டு மூடி வச்சிடணும் சார். ஒரு 25 ஒரு 45 நாளுக்குள்ளே திறந்து பார்க்கலாம் சார். திறந்து பார்த்தா அந்த பேட் ஸ்மெல் மறைஞ்சி நல்ல ஒரு மனமான ஒரு வாசனை வரும். அந்நேரத்துக்கு வந்து மீன் அமிலம் தயாராகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அதை எடுத்து வடிகட்டி இளம் பயிராக இருந்தால் 10 லிட்டருக்கு ஒரு 300 மில்லி கலந்துக்கலாம் சார். கொஞ்சம் ஒரு முத்தனை பயிராக இருந்ததுன்னா ஒரு 50 மில்லி சார். அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டா சரி.
1: என்னால் இப்போது நோய் மற்றும் இந்த பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது நிறைய நெல் பயிரில் விவசாயிகள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது, இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க?
0: பூச்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதல்ல வந்து உளவியல் முறையில் கட்டுப்படுத்துவேன் சார். அதாவது வந்து லைட் ட்ராப், விளக்கு பொறி வைக்கிறது மாலை நேரத்தில், அதுக்கப்புறம் வந்து பறவை தாங்கி வைக்கிறது. இது வந்து உளவியல் முறை. அதுவும் வரப்போகிறவங்களில் மஞ்சள் நிற ஒட்டு அட்டை, அதில் வந்து ஆயில் தடவிட்டு அது பண்ணிவிடுவோம் சார். அதுக்கப்புறமா தான் சார் நம்ம பூச்சி விரட்டி 5 இலை கஷாயம் அதெல்லாம் பண்ணுறது சார். இதுக்கே கண்ட்ரோல் ஆகிடும் சார். ஏன்னா எஸ்ஆர்ஐன்றதுனால 8 அடிக்கு ஒரு இடைவெளி விடுறோம், பூச்சி தாக்குதல் அவ்வளோ வராது சார். அடர்த்தியாக நட்டோம்னா தான் சார் பூச்சி வந்து உட்காரும்.
1: 5 இலை கஷாயம் அப்படிங்கிறத எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: 5 இலை கஷாயம் வந்து கையில் தொட்டால் ஸ்மெல் வரும். அதில் ஒரு கிலோ, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறது சார், அதில் 1 கிலோ உடைச்சா பால் வரும். அதில் அந்த வகையில் ஒரு கிலோ ஆடு மாடு தின்னாத தழைகள், அதில் வந்து 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கணும் சார். பொடியாக ஏன் நறுக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் மறுக்கன்றதுக்காக. அதை வந்து மொத்தம் 5 வகையில் 5 கிலோ எடுத்துக்கணும்னா அதை பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும் சார். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும் சார். அதை ஊற வச்சு 1-8 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சார். 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல்.
1: பெருங்காயம் எப்போ சேர்க்கணுங்க?
0: பெருங்காயம் வந்து ஆரம்பத்துலேயே சேர்க்கலாம், அப்படி இல்லைனாலும் கடைசியாக சேர்க்குறாமல் இருந்தால் கரைச்சி.
1: அதனால் பூச்சியெலாம் கட்டுப்படுது?
0: ஆ, கட்டுப்படும் சார்.
1: இப்போ அந்த அறுவடைக்கு வரும்போது அந்த நெல் மணிகள்லாம் எப்படி, அது வித்தியாசம் தெரியுங்களா உங்களுக்கு? வந்து செயற்கை முறையில் செய்கிறதுக்கும் இயற்கை முறையில் செய்கிறதுக்கும் இந்த தரம், அந்த வேளாண் விளைபொருட்கள் அதே போல் நெல் மணிகள் இதனுடைய தரம்லாம் எப்படி, ஏதாவது வித்தியாசம் தெரியுமா எப்படிங்க?
0: கண்டிப்பாக தெரியும் சார். சாதாரண நடவுக்கும் திருந்திய நெல் சாகுபடி முறைக்கும் நெல்கள் வந்து நல்லா திரட்சியாக இருக்கும். இதில் அப்படி உங்களுக்கு நல்லா இன்னும் திரட்சி வேணும்னா கதிர் பருவத்தில் தேமூர் கரைசல் அதை பயன்படுத்தணும்னா எல்லா பூக்களும் காயாக மாறும் நெல் வந்து திரட்சியாக இருக்கும், நெல்மணிகள் வந்து நல்லா வெண்மையாக இருக்கும் சார். இயற்கை முறையில் இதை பண்ணலாம் சார்.
1: கரைசல் எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: அதாவது வந்து ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கினேன் சார். 10 தேங்காய் எடுத்து அதிலேருந்து பால் எடுத்து புளிச்ச மோர், அதாவது எண்ணெய் எடுத்துட்டுது சார், வெண்ணெய் எடுத்துட்டு அது 1-2 லிட்டர் எடுத்து கரைச்சி வச்சுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் கழித்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணவே.
1: இப்போது இயற்கை விவசாயத்தில் நம்ம விவசாயம் செய்யும்போது இந்த மகசூல்லாம் குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க?
0: ஆரம்பத்தில் குறையும் சார் முதல்ல. ஏன்னா 40-50 வருஷமாக ரசாயனத்தை பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஆர்கானிக் மாறினோம்னா கொஞ்சம் குறைய தான் செய்யும். அது வந்து அது மாறுறதுக்கு தான் சார் இந்த படிப்படியாக 3 ஆண்டுகாலம் டைம் தராங்க. 3 வருஷத்துக்கு பிறகு தான் சார் இயற்கை விவசாயி அப்படின்னு உங்களுக்கு ஒரு அங்கே சான்றிதழ் தருவாங்க. எப்படின்னா ஒரு மண் வந்து ஒரு சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது சார், படிப்படியாக தான் சார் மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்த மகசூல் வந்துடும் சார். அந்த ரசாயனத்தில் வர அளவு இதில் வந்துடும். இப்போ நான் என் நிலத்துக்கெலாம் இப்போ 4-5 வருஷம் ஆகிட்டிருந்தாலும் எதுவுமே போடுறது இல்லைங்க சார். டூ நத்திங் ஃபார்ம். என்னென்னா கோண விடர் ஓட்டுறதுனால பயிர் இடையில இருந்தாலும் நல்ல கிளைப்பு தருங்க சார்.
1: இப்போது விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து விவசாயத்தை செய்யணும் அப்படின்னாக்க இந்த இயற்கை முறையில் செய்யும்போது வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்கும், இப்போ செயற்கை முறையில் நம்ம விவசாயம் செய்யும்போது கிடைக்கிறத விட குறைவாக கிடைக்குமா எப்படிங்க?
0: இயற்கை முறையில் பண்ணும்போது வருமானம் அதிகமாக தான் சார் கிடைக்கும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ரசாயனத்தில் தான் வருமானம் அதிகம்னுவாங்க. ரசாயனத்தில் வருமானம் அதிகமாக இருந்தாலும் நில வளம் கெட்டு போயிடும் சார். இது வந்து நில வளம் கிடையாது. இதில் வந்து முறையாக செய்யணும் சார். இயற்கை விவசாயம் முறையாக செஞ்சால் அதை விட இதில் அதிகமான லாபம் சார். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம் தான்.
1: இப்போது 1 ஏக்கரில் எவ்வளோ மகசூல் கிடைக்குங்க? இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ கிடைக்கும் செயற்கை விவசாயத்தில்?
0: இயற்கை விவசாயம்னா 10-15 மூட்டைக்குள்ளே கிடைக்கும் சார். செயற்கை விவசாயத்தில் வந்து ரசாயனத்தில் வந்து ஏறக்குறைய 20-25 மூட்டை தான் சார் கிடைக்கும்.
1: இல்லை இந்த விலை வித்தியாசம் இருக்குங்களா?
0: விலை வந்து வித்தியாசம் இருக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம அரிசி ஆக்கி கொடுத்தா தான் சார் லாபம். நெல்லாக கொடுத்தோம்னா லாபம் கிடையாது. அரிசி ஆக்கி கொடுத்தா 2 மடங்கு லாபம் சார்.
1: இப்போ இயற்கை விவசாயத்துக்குன்ட்டு ஏதாவது இந்த ரகம் பயிரிட்டால் அது வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது?

0: பார்த்துக்கோங்களேன்.
1: அதான் பட்டத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் செய்யணும் சார். இந்த சம்பான்னு முடிகிறதுலாம் சம்பா பட்டத்தில், கார் அப்படின்னு முடிகிற நெல் ரகங்கள்லாம் கார் பட்டத்தில் பண்ணும்.
0: இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து அனுகூலங்கள் இருக்குங்க?
1: இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நான் கூலி ஆட்களை யாரும் எதிர்பார்க்கறதில்லை சார், நாமளே எங்கள் ஆளுங்களே செஞ்சுக்கணும் சார். ஆனால் ரசாயன விவசாயத்தில் ஒரு ஆள் எதிர்பார்க்கணும் சார், நடுவுக்கு அதை உரம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஆளை எதிர்பார்க்கணும். இது அப்படி கிடையாது சார், ஏன்னா இது திருந்திய நெல் சாகுபடியில் வந்து மிக மிக செலவு குறைவு.

0: கலந்து பண்ணுறதா, அப்பப்போ இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் எப்பயாவது நோய் வந்துட்டா அல்லது பூச்சி தாக்குதல் வந்துட்டு அப்போ மட்டும் ஏதாவது மருந்து நம்ம வந்து தெளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அப்படிங்கும்போது எந்த வகையான வழி வந்து சிறந்ததாக இருக்குங்க?
1: என்னுடைய கருத்து என்னென்னா, எந்த ஒரு விவசாயம் முதல்ல ஒரு பாட்டு 1 ஏக்கரோ 1/2 ஏக்கரோ பண்ணி தனக்கு பயன்படுத்திக்கின்னு தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு வெளி ஆளுங்களுக்கு தெரியணும். தெரிந்த பிறகு அவர்கிட்ட அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்தின பிறகு மொத்தமாக செய்யலாம் சார்.
0: இப்போ நெல்லோ அல்லது அரிசியோ நம்ம வந்து சந்தையில் விற்கும்போது அது தெரிஞ்சு இதை இயற்கை முறையில் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சு வாங்கக்கூடியது, அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தால் தான் விவசாயிகளுக்கு வந்து லாபகரமானதாக இருக்கும்ல. அது இப்போ நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்சு வாங்குறாங்களா, அதுக்கு மதிப்பு இருக்கா, அதுக்கு போதுமான விலை கிடைக்குமா, எப்படிங்க?
1: நிறைய பேர் விழிப்புணர்வு கிடைச்சிச்சு சார். இப்போ தெரிஞ்சவங்க தேடி வந்து வாங்குறாங்க, எங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து வாங்குறாங்க. வரவேற்பு இருக்குது சார், இயற்கை விவசாயத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார்.
0: விலையும் வந்து
1: விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
0: அதனால் இயற்கை முறையில் செய்யக்கூடிய அரிசி ஆகட்டும் மற்ற வேளாண் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புங்கிறது இருக்குது.
1: ம், கண்டிப்பாக இருக்குது சார்.
0: உற்பத்தி செஞ்சால் நம்ம வந்து விற்பனை செஞ்சிடலாம்.
1: ஆ, தாராளமாக இருக்குது சார். அதுவும் இல்லாமல் இந்த அங்கக சான்றிதழ் வாங்கிட்டோம்னா நம்பிக்கையாக வந்து வாங்குறாங்க.
0: அங்க சான்றிதழ் அப்படிங்கிறது எப்படி வாங்குறீங்க? அது என்னுடைய முறைகள்லாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வாங்கினீங்க?
1: இந்த மாதிரி வந்து நம்ம இணை இயக்குனர், நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு போயிட்டு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கங்க சான்றிதழ் வேணும் மேடம்னு சொன்னேன். சொன்ன பிறகு அவங்க ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு தனி அதிகாரிங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்வையிட்டு போகிறாங்க. செய்கிறனா என்னென்ன பண்ணுறேன் எது பண்ணணும்னு பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுறாங்க சார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சார் பண்ணி தராங்க சார்.
0: அந்த அங்கக சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க வந்து இப்படி இந்தந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அங்கக சான்றிதழ் கிடைக்கும், அதனால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அது என்னென்னலாம் சொல்லுவாங்க, அதை எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க?
1: இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற நிலம் தனியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது என்னை சுற்றி ரசாயன விவசாயம் பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணணும், அந்த நிலத்தை சுற்றி 10 அடி தூரம் ஒதுக்கி விட்டுடணும். ஒதுக்கி விட்டுட்டு அந்த இடத்துல செடி வகைகளை வச்சிடணும். அதாவது அவங்களுடைய பக்கத்தில் ரசாயனம் பண்ணுற தண்ணி இதுக்கு வரக்கூடாது, அவங்க ஸ்ப்ரே பண்ணால் அதோட கெமிக்கல் இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் சார் அவங்க ஒத்துக்குவாங்க. அப்படின்னா மேலேருந்து தண்ணி வடிகால் தண்ணி வடிகிற நிலமாக இருக்கக்கூடாது. அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுற இடம் மல்லமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது சார்.
0: அதாவது மற்ற வயலில் உரமோ பூச்சி மருந்து இங்கே வந்து பரவி வரக்கூடாது.
1: வரக்கூடாது. அதுக்குண்டான பாதுகாப்புலாம் பண்ணி தான் சார் பண்ணுறோம். அதான் 10 அடிக்கு ஒதுக்கி விட்டுருவோம்.
0: அதனால் இப்போ ஒரு மேட்டு பாங்கான நிலமாக இருக்கணும்.
1: ஆமாம்.
0: ஒரு பெரிய அளவு நிலப்பரப்பாக இருந்தால் அது நல்லாயிருக்கும்.
1: ஆ, நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு அந்த தொந்தரவுலாம் எதுவும் இல்லை சார்.
0: உங்களது எப்படி மேட்டு பாங்கான
1: நிலம்? எந்த மேட்டு பாங்கான இடம் சார்?
0: மேட்டு பாங்கான நிலம்னா அதுக்கு தண்ணியெலாம் கிடைக்கும்.
1: ஆ, தண்ணியெலாம் கிடைக்கும்.
0: நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது எப்படி செய்கிறீங்க நீங்கள் இது?
1: நீர்ப்பாசனம் வந்து நடவு நட்ட ஒரு 10-12 நாள் வரைக்கும் அந்த 1.5 இன்ச் தண்ணி வச்சுக்கணும். அதாவது மேடு தெரியக்கூடாது சார். அதுக்கப்புறம் ஒரு கூணம் இவர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீர் மறைய நீர் கட்டணும் சார். அப்படி நீர்மறைய நீர் கட்டினா தான் வேருக்கு காற்றோட்டம் உண்டாகி கிளைப்பு திறன் அதிகம். ஏன்னா கிளைப்புன்றது வந்து அடியிலேருந்து தான் கிளைப்பு திறன் வரும். அதனால் நீர்மறைய நீர் கட்டணும் சார். அதுக்கப்புறம் பஞ்சு கட்டும் பருவத்தில் மட்டும் ஒரு 1.5 இன்ச் தண்ணி அதை மெயின்டைன் பண்ணோம் சார்.
0: இப்போ அறுவடைக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த நீர் வந்து பாசனம் செய்ய வேண்டியிருக்குங்க?
1: அறுவடைக்கு 15 நாள் முன்ன வரைக்கும், 15 நாளுக்கு முன்னாடி நிறுத்திடலாம் சார்.
0: அறுவடைங்கிறது எப்படி செய்கிறீங்க?
1: மிஷினரி தான் சார். யாருனா விதைக்கு கேட்டாங்கன்னா, இல்லை எனக்கு விதைக்கு தேவைன்னா நான் கை அறுவடை பண்ணி கையில் அடித்து எடுத்து வச்சுக்கேன். மற்றபடி அரிசிக்கு போகிறதெல்லாம் வந்து மிஷினில் எடுத்துக்கோங்க.
0: விதை நெல்லும் கொடுக்குறேன்
1: தரேன் சார். அட்வான்ஸாக சொல்லிவிடுவாங்க என்கிட்ட, எனக்கு 10 கிலோ வேணும், 20 கிலோ வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி கை அறுவடை பண்ணி தனியாக கையிலே அடித்து எடுத்து வச்சுக்கோங்க சார்.
0: இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நிலத்தில் எவ்வளோ நிலம் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க? மற்ற நிலம்லாம் என்ன பண்ணுறீங்க?
1: சரியாக 1 ஏக்கர் இயற்கை விவசாயம், 1 கால் காணி காய்கறி சார்.
0: காய்கறி என்னெல்லாம் செய்கிறீங்க?
1: காய்கறி வந்து பந்தல் காய்கறி பண்ணுறேன். எல்லாமே அதுவும் பாரம்பரிய ரகம் தான் சார். ஹைப்ரிட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நாட்டு காய்கறியில் தான் சார்.
0: பந்தல் காய்கறினா என்ன?
1: சுரை, புடலை, பாகல் எல்லாமே நாட்டு ரகம் தான் சார். தக்காளியெலாம் கூட நாட்டு தக்காளி தான்.
0: அதுக்கு எப்படி இந்த இயற்கையில் தான் பண்ணுறீங்களா?
1: அதுவும் இயற்கையில் தான் சார் பண்ணுறேன். அதுக்கு வந்து தனியாக ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று வச்சுருங்க சார். அதை வந்து குழி குழிக்கு அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு அதில் விதையை போட்டுருவோம் சார்.
0: ஊட்டமேற்றிய தொழு உரம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க?
1: மக்கிய தொழு உரங்கள் பாருங்கள் சார். அதை நல்லா சலிச்சுக்குவேன். சலிச்சுட்டு அதில் அசோஸ்பைரெல்லாம், பாஸ்போபேக்டீரியா அதெல்லாம் போட்டு அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுருப்பேன் சார். அந்த 65% ஈரப்பதத்தோடு வச்சுருந்து அது குழி குழிக்கு, அதாவது வேறு பக்கத்தில் ஒரு குழி எடுத்துகிட்டு அதில் போட்டு மூடிவிடுவேன் சார். நிலம் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது சார். வேறு கடியில் கொடுத்தாலே போதும் சார்.
0: அதனால் நுண்ணுயிர் வந்து பெருகி
1: பெருகி வரும். ஆமாம் சார், காய்கறியும் சுவையாக இருக்கும்

0: காய்கறி விற்பனையெல்லாம் எப்படி இருக்குங்க?
1: காய்கறி விற்பனையும் நம்ம பக்கத்தில் பணப்பாக்கம் மார்க்கெட்டில் வந்துடுங்க. அப்படிலாம் நம்ம ஊரில் நம்ம நிலத்தாண்டே வந்து வாங்கி போயிடுவோம் சார்.
0: இப்போ இருக்கிற நிலத்தில் நீங்கள் ஒரு ஏக்கர் மட்டும் இந்த இயற்கை விவசாயத்தில் செய்கிறீங்க, மற்ற எல்லாமே செய்யலாம் இல்லைங்களா?
1: புனல் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து பணப்பாக்கத்தில் வார வாரம் சந்தை போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க சார்.
0: இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து விளைபொருட்கள்லாம் விளைவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இயற்கை விவசாயி, இது இயற்கையான பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க. இயற்கை சான்றிதழ் கொடுக்குற மாதிரி களை ஆய்வு, அதாவது பண்ணையை வந்து பார்த்துட்டு ஆய்வு செய்வாங்க.
1: வராங்க சார், வருஷத்துக்கு ஒரு அதிகாரி வராங்க சார்.
0: அது எந்த பயிர் எந்த நிலையில் இருக்கும்போது வராங்க?
1: பயிர் ஸ்டேஜ்லேயும் வராங்க, நிலம் புழுத ஓட்டிச்சிரும் பாருங்க, அப்பவும் வந்து பார்க்குறாங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு போகிறாங்க
0: சார். அவங்க ஆய்வு செய்கிறதுங்கிறது மண் எடுத்து ஆய்வு செய்வாங்க?
1: ஆமாம் சார், மண்.
0: இந்த இயற்கை சான்றிதழ் அதை வைத்து இந்த ஏற்றுமதியெலாம் சில விவசாயிகள் பெரிய அளவில் செஞ்சு தொடர்ந்து செய்யும் போது ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் இருக்கா, என்ன மாதிரி
1: இருக்குது சார்? தாராளமாக செய்யலாம்.
0: இந்த இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த விருதுகள்லாம் வழங்கப்படுது இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அதெல்லாம் ஏதாவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா?
1: இயற்கை விவசாய விருதுக்காக எங்களுடைய நெமிலி ஒன்றிய இணை இயக்குனர் வந்து என்னுடைய நிலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் நம்மாழ்வர் விருதுக்காக உங்களை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தாண்டியே வந்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார்.
0: இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மற்றவங்களாம் கேட்டால் சொல்லிக் கொடுக்குறீங்களா, என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க?
1: எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் சார். நான் அதே சமயம் அது எஸ்ஆர்ஐ திருந்தியம் நெல்முறை சாகுபடியில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லியும் தரேன், போய் செஞ்சு கொடுத்துட்டும் வரேன். என்ன கேட்டால் நம்மகிட்ட ரெண்டு டீம் இருக்காங்க, நடவு டீமு, போய் நடவு போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டுருக்கேன்.
0: இப்போ மண் வளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மண்புழு உரம் அதனுடைய பங்கு ரொம்ப அதிகம் இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அது எப்படி, மண்புழு உங்கள் நிலத்திலலாம் எவ்வளோ இருக்குது, அது என்ன அதுவே தானே உற்பத்தி ஆகுதுங்களா, அது நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா?
1: மண்புழு உரம் தயார் பண்ணியிருந்தேன் சார். இப்போது எங்கள் நிலத்திலே மண்புழுக்கள் அதிகமாகிருந்தனால அதை நான் இப்போ தயார் பண்ணுறதில்லை தான். மண்புழு உரம் மிக மிக நல்லதுதான் சார், அதில் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகம் சார். இப்போ எங்கள் நிலத்தெல்லாம் நான் மண்புழுக்கள் போதுமான அளவு இருக்குது சார். 3 வருஷம் தொடர்ந்து ரசாயனத்தை பார்க்காம பண்ணிட்டோம்னா அந்த நிலம் வந்து பண்பட்டுடும் சார், மாறிடும் சார்.
0: நல்ல வளமான
1: மண். அதுக்கப்புறம் இடுபொருள் குறைச்சிக்கலாம் சார்.
0: இயற்கை முறையில் செய்யும்போது எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் குறையுதுங்க விவசாயத்தில்?
1: இயற்கை முறையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்ஆர்ஐ முறை நடத்துனால விதையளவும் குறையுது சார், இடுபொருளும் குறையுது, கூலி ஆட்கள் அது குறையுது, பூச்சி மருந்து செலவு அது குறையுது, எல்லாமே குறைவு தான் சார்.
0: செயற்கை உரங்களும் போட தேவையில்லை?
1: செயற்கை அவசியம் இல்லை சார்.
0: உரங்கள் செலவு
1: ஒரு செலவும் குறைவு தான்.
0: இப்போ மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்போது நெல் பயிர்னா நெல் பயிரே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் அந்த மண் வளம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
1: குறையும்.
0: இல்லை வேறு பயிர்கள்லாம் செஞ்சால், இப்போது பயிர் வகை பயிர்கள்லாம் மாற்றி நாம் செய்யும்போது மண் வளம் கூடும்ட்டு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறீங்களா?
1: ஆமாம் சார், பயிர் சுழற்சி பண்ணால் தான் சார் நல்லாயிருக்கும். நான் இயற்கை முறையில் அப்படி தான் சார் பண்ணுறேன். அறுவடை முடிந்த உடனே உளுந்து விதைக்கிறது, மற்றபடி போன வருஷம் பார்த்திங்கன்னா கம்பு சோளம் அதைச்சிருந்தேன், அதுவும் நல்ல மகசூல். இந்த மாதிரி பயிர் சுழற்சி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இடுபொருள் செலவு குறைஞ்சிடும் சார்.
0: என்ன இப்போ இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க?
1: என்னுடைய ஆலோசனை என்னென்னா, இயற்கை முறையில் செய்யும்போது வந்து நஞ்சில்லா உணவு கிடைக்குது, அதை செஞ்சு மண் வளத்தை கெடாமல் பாதுகாத்துக்கலாம், அவங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் அதை கொடுக்கலாம்,
0: மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: ஆமாம் சார், நஞ்சில்லா உணவு கிடைக்குது மக்களுக்கு.
2: பொன்னி, இயற்கை வழி வேளாண்மை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்ப புரியுதா இயற்கை வேளாண்மையோட மகத்துவம் என்னன்னு?
3: நல்லாவே புரிஞ்சுகிட்டேங்க்கா. முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு முயற்சியே மூலதனம்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்களே. இனி இவங்க சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்களும் இயற்கையான முறையில விவசாய வேலைகளை ஆரம்பிக்க போறோம்.
2: நல்லது பிள்ள, உழவு தொழில் உங்களுக்கு ரெட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபத்தையும் கொடுக்கட்டும், அதோட கால்நடை செல்வங்களோட உற்பத்தியும் பெருகட்டும்.
3: ரொம்ப சந்தோஷங்க்கா. அப்ப நாம புறப்படலாமா? இந்த தகவலை உடனே வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும்.
2: ஆமா பிள்ள, ஒத்துமையா உழைச்சா கிராமங்கள் என்னைக்கும் செழிப்பா இருக்கும். வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நெற்பயிரில் பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்தல் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: சுமார் 70% மக்கள் விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறுவை மற்றும் சம்பா போன்ற அனைத்து பருவங்களிலும் நெற்பயிரே முக்கியமாக சாகுபடி செய்யப்படுகிறது. நெற்பயிரில் பாசிகளால் பாதிப்பு ஏற்பட்டு விளைச்சல் குறைவதும் குறுவை பருவத்தில் இந்த பாசிகளின் தாக்கம் அதிகளவில் உள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. பாசிகள் என்பது பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்புடைய தாவரங்களாகும். இந்த பாசிகள் நெல் வயலில் படர்ந்து வளர்வதால் நெற்பயிருக்கு தேவையான காற்றோட்டம் தடைப்பட்டு பயிரின் வளர்ச்சி குன்றி காணப்படும். நாற்றாங்கால், நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு வயல்களில், குறிப்பாக களர் மற்றும் உவர் நிலங்களில், அடியுரமாக பாஸ்பேட் உரங்களான டிஏபி கலப்பு உரம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் பாசிகள் பெருக்கமடைந்து அதன் மூலம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வெளியேறுவதனால் நாற்றுகள் கருகும் நிலை ஏற்படுகிறது. பாசிகளினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் நெற்பயிரில் விளைச்சலை அதிகரிக்கவும் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சியை மேற்கொண்டது. குறுவை பருவத்தில் நெல் பயிரிடப்பட்டு பாசிகளை கட்டுப்படுத்த சில புதிய முறைகளை பின்பற்றினர். நெல் வயலில் பாசிகள் ஆரம்ப நிலையில் இருந்தால் கோனோ வீடரை பயன்படுத்தி அவற்றை வயலில் அழுத்தி மண்ணோடு மூடிய பின்னர் மயில் துத்தம் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ அல்லது அதிக அளவில் பாசிகள் இருந்தால் காப்பர் சல்ஃபேட் ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இடுவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம் என ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வயலில் நீரை வடிகட்டிய பிறகு 0.5% மயில் துத்த கரைசலை, அதாவது 5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பிறகு பாசிகள் தென்பட்டால் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் மேலும் ஒரு முறை தெளித்து நெற்பயிரை பாசியின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம். ஆய்வின்படி பாசிகள் ஊர் மண்ணில்தான் அதிகம் பெருகும் என்றும் அவற்றை சரி செய்ய காப்பர் சல்ஃபேட் இட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. மேலாண்மை முறைகள் என்னென்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். உப்புத்தன்மை உள்ள ஆழ்துளை கிணறு நீர் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவது நல்லது. பாசிகள் உவர் நிலங்களில் அதிகமாக வளர்வதால் கோடை உழவோடு நெல் நடவுக்கு முன்னர் ஹெக்டேருக்கு 250 கிலோ ஜிப்சம் இட்டு சேடை உழவு செய்து மறுநாள் நீரை வடிகட்டலாம். மண்ணில் கரிமத்தன்மையை அதிகரித்து காரத்தன்மையை சமநிலைப்படுத்த நன்கு மக்கிய இயற்கை எரு 5 முதல் 7.5 டன் அல்லது பசுந்தாள் பசுந்தழை உரம் இடலாம். நுண்ணுயிர் உரங்களை இடுதல் மற்றும் பயிர் சுழற்சி செய்வதன் மூலமும் நெல் நடவு வயல்களில் வளரும் பாசிகளினால் ஏற்படும் விளைச்சல் மற்றும் வருவாய் இழப்பை குறைக்கலாம். ஒவ்வொரு 5 அல்லது 7 நாட்களுக்கு ஒருமுறை திறன்மிகு நுண்ணுயிரி கரைச்சலை 2 லிட்டர் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் பாசனத்துடன் கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியாவை 200 லிட்டர் நீருடன் கலந்து அளிக்கலாம். மாலை வேளையில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்ய 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகம் தண்ணீர் பாய்ச்சுவது உப்பு அளவு பெருக்கத்திற்கும் அதன் மூலம் பாசிகள் பல்கி பெருகுவதற்கும் வாய்ப்பாக அமையும். நிலத்தின் ஈரம் குறைவதை உன்னிப்பாக கவனித்து நிலத்தை காயவிடாமல் தேவைக்கேற்ப மீண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இம்முறைகளை கடைபிடித்து பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து நெல்லில் விளைச்சலை அதிகரிக்கலாம்.

0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்கு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10,000,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதி

0: நீதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, 10 நொடி. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஹரிஹரன் மகாலட்சுமி குரல்களில் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது நந்தா திரைப்படத்திலிருந்து பாடல். SP பாலசுப்ரமணியம் சுபா குரல்களில்.

0: on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலிமா வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று, காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து அந்த ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இது வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
5: ஃபியூச்சர் எப்படி
4: எப்படி இருக்கு, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலயமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த், 2 மந்த், 3 மந்த், ஆஃப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலி நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான் டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது. சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த CPS கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி வந்து இயல்பையில் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும்.
5: அதாவது நாங்க வந்து கேக்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான

0: வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னது வந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
1: டெக்னாலஜியா இல்ல
0: டெக்னாலஜி
1: ஆக்சுவலா இப்போ என்னன்னா, இப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய இந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 ஹவர் பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லேயும் டைல்ஸ் இருக்குது, 10 சென்டிமீட்டரில் டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருகி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 கிலோமீட்டரில் வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு ஃபுல்லாக இதுதான் இருந்து நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம், அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகாது, உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் பை 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துகிட்ருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப் அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
0: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சாரு, இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
1: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 மினிட்ஸில் கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டா வந்து இப்போ இமேஜ் அனுப்புவோம், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கிறனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
1: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
0: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
1: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990ல், 1000 கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட் கொடுக்கும் கம்மியாக இருந்தது, நம்ம குறித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோனில் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துக்கு வரதுன்னா

0: ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமா.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ பிரஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங் கரண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விசை எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்ருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லனா நாங்கள் வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அப்பர் ஏர ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்ருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்ருக்கு, அதோடய ஈரப்பதம் எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது
0: முடியாது, அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிடேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சருடைய எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்குடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டுருக்கோம். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம். 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லா டிகிரியும் போகாது.
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்,
0: அந்த பக்கம் அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக
1: இருக்கும்,
0: ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ ஒரு சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ
1: எல்நினோ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் பயப்படக்கூடாது?
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழலில் இருந்துக்கலாம். எனினும் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பாக வந்து இறுதியாக நீங்கள் சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியாக வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் எவ்வளோ வந்து அட்வான்ஸ்டாக வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி.எல். குமார், வி.எல்.வி. சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் முதலாவதாக நின்னே கோரி எனத் தொடங்கும் வர்ணம். தச்சூர் சிங்கராச்சாரி இயற்றியது. வசந்தாராகம் ஆதிதாளம்.

அடுத்ததாக கஜானன யுதம். ராகம் சக்கரவாகம், ஆதித்தாளம். முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

அரங்கிசையில் வி.எல். குமார், வி.எல்.வி. சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அடுத்ததாக என் நேரமும், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

அடுத்ததாக சக்கனி ராஜமார்க்கமு, கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை வி எல் குமார், வி எல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்டோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையின் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45, ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2000

0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31st.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.3°C, இயல்புக்கு 1.4°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3°C,

0: செல்சியஸ், இயல்புக்கு 0.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாதர் ஜீவன், ஜி புவன பிரசீதா, டி டி துளசி நாயகி, ஹஜு லட்டீஃபா. சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா? பட்டிமன்றம். பங்கேற்போர் நடுவராக யோகேஷ்குமார், துணையாக அணியில் திலகவதி எஸ் நித்யா, தடையாக அணியில் எஸ் முருகன், எஸ் பவித்ரா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரமார் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நலத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம் எழுதியவர் எம் சண்முகம், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். நாளை 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:45 த டிஜிட்டல் ஆப்தகரி ஆங்கில நிகழ்ச்சி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்காணல் முதல் பகுதி. பங்கு பெறுபவர் ஐடிஎஸ் மருந்தியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை. டெல்லி அஞ்சல் 100.1 FM கோல்டு அலைவரிசையில். 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் நிகில் பானர்ஜி அவர்களின் சிதாரிசை கேட்கலாம். மெக்தி ஹசன் அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை. அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசை பேருரை நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 5 மணிக்கு அரங்கிசையில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic 2-day visit to New Zealand. This is the first by an Indian